திருமால் விஷ்ணு இரண்டு மூன்றுதான். பத்து அவதாரங்கள் தசாவதாரம் என்று சொல்வதுண்டு. இதைத் தவிர எக்கச்சக்கமான அவதாரங்களை திருமால் ஆகட்டும் அல்லது அவருக்கு இன்னொரு பெயரான விஷ்ணுவாகட்டும் எடுத்திருக்கின்றார்கள். ஏன் வடநாட்டில் புத்தரை திருமாலின் அவதாரிக்கலாம்? திருமால் விஷ்ணு இரண்டு மூன்றுதான். பத்து அவதாரங்கள் தசாவதாரம் என்று சொல்வதுண்டு. இதைத் தவிர எக்கச்சக்கமான அவதாரங்களை திருமால் ஆகட்டும் அல்லது அவருக்கு இன்னொரு பெயரான

0: மோகினியும், சிவனுக்கும் மோகினி அதாவது விஷ்ணுவின் பெண் வடிவம், இருவருக்கும் பிறந்தவர்தான் ஐயப்பன். ஐயனார் என்றும் சொல்வதுண்டு, இரண்டும் ஒன்று என்று சொல்வார்கள். ஐயனார் சுவாமியும் ஐயப்பன் சுவாமியும். இந்த சரணம் ஐயப்பா திரைப்படம் 80 வெளியான வண்ண திரைப்படம். பாடலுக்கு இசையமைத்தவர் சந்திரபோஸ். இந்த பாடலை யாத்தவர் பூவை செங்குட்டுவன். கே ஜே ஜேசுதாஸ் தானே பாடி நடித்திருக்கின்றார் இந்த காட்சியில். திரைப்படத்தை தயாரித்து இயக்கியவர் தசரதன். சரணம் ஐயப்பா திரைப்படத்தில் ஜெயபாரதி, ராதா ரவி, நவரசத்திலகம் முத்துராமன், எம் என் நம்பியார், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கமலஹாசன், சரத்பாபு, நடிகர்கள் எம் ஆர் ராதா, சுருளிராஜன், மனோரமா, ஏன் ரஜினிகாந்த், கே பாக்யராஜ், ஸ்ரீபிரியா, பூபதி, பூபதியார் மனோரமாவின் மகன் பூபதி, விஜயன் மற்றும் பலரும் நடித்திருக்கின்றார்கள். இதுவும் ஒரு பக்தி திரைப்படம். ஜேசுதாஸ் தானே நடித்து பாடிய பாடல், பூவை செங்குட்டுவன் இயற்றியது. கேட்டு பார்க்கலாமா பாடலை?
1: பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம், சபரியில் ஐயனை நீ காணலாம். பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால்

கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதி, பிரபல பாடகர் கே ஜே ஜேசுதாஸ் நடித்து பாடிய பாடல். இடம்பெற்ற திரைப்படம் சரணம் ஐயப்பா. மறக்க முடியுமா? நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்களை நாம் கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் மலர்களிலே அவள் மல்லிகை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த திரைப்படம் வெளியானதாக தெரியவில்லை, ஆனால் பாடல்கள் கொண்ட இசைத்தட்டு அந்த காலங்களில் வெளியாகி பாடல்களும் பிரபலமாக இலங்கை வானொலியில் ஒலித்தன. மலர்களிலே அவள் மல்லிகை, இதுதான் திரைப்படத்தின் பெயர். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடலை பி ஜெயச்சந்திரனும் பி சுஷீலாவும் பாடியிருக்கின்றார்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் கங்கை அமரன். இந்த திரைப்படத்தில் மாஸ்டர் சேகர் என்று ஒரு நடிகர் இருந்தார் அல்லவா, அவர் இளைஞனாகி கதாநாயகனாக நடித்தார் என்றும், சங்கீதா கதாநாயகியாக நடித்தார் என்றும் கூறப்படுகிறது. திரைப்படம் வெளியானதாக தெரியவில்லை. அருமையான ஒரு பாடல் இது, பூவை செங்குட்டுவன் எழுதியது. இப்பொழுது உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றேன். Mmm.

கட்டவும் கன்னி உறவும் காதல் கீதம் பாடும் சிந்து நதியோரம். கன்னி இளமையில்

ஆய் சிந்து நதியோரம் தென்றல் விளையாடும் கண்ணன் வரவும் கன்னி உறவும் காதல் கீதம் பாடும் சிந்து நதியோரம் சின்னஞ்சிறு சிட்டு உண்டன் கைகள் பட்டு தன்னை மறந்திடும் போது தனிமை என்பதேது மொட்டை விழுந்த முல்லை கட்டழகின் எல்லை தொட்டு தழுவிடும் போது சொர்க்கம் வேறு ஏது மங்கை அழகி மலை அருவி பொங்கி பெருகிடும் என் மனம்.

கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதியது. கங்கை அமரன் இசையமைத்த பாடல். இடம்பெற்ற திரைப்படம் மலர்களிலே அவள் மல்லிகை. நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி? சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான், ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். ஏற்கனவே கூறியிருந்தேன் அல்லவா, கனிமுத்து பாப்பா திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் எழுதியவர் பூவை செங்குட்டுவன் என்று. இன்னொரு அழகான பாடலையும் உங்களுக்காக தந்தால் எப்படி இருக்கும்? குழந்தைகள் பாடுவது போல இந்த பாடல். அதாவது சரி, இந்த பாடல் பி சுஷீலாவும் ஜோதி கண்ணாவும் பாடியதாகவும் கூறப்படுகிறது. பி சுஷீலா தனித்து பாடியதாகவும் கூறப்படுகிறது. திரைப்படத்தின் இசையமைப்பாளர் டி வி ராஜு. கனிமுத்து பாப்பா திரைப்படத்தின் வாயிலாக எஸ் பி முத்துராமன் இயக்குநராக அறிமுகமானார் என்று கூறியிருந்தேன். குழந்தைகளுக்கான பாடல் என்று நாம் இதை எடுத்துக்கொண்டால் அருமையாக இருக்கும். சரி, இப்பொழுது அந்த பாடலை உங்களுக்காக வழங்குகின்றேன். பூவை செங்குட்டுவன் எழுதியது.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கனிமுத்து பாப்பா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய சில பாடல்களை தகவல்களுடன் நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம். எம்ஜிஆர் திரைப்படத்திலும் ஒரு அழகான பாடலை எழுதி கொடுத்தார். எம்ஜிஆர் பாணியிலேயே எழுதி கொடுத்தார் பூவை செங்குட்டுவன். அந்த பாடலோ மிகவும் பிரபலமானது. சாணக்கியா இயக்கத்தில் 1968 JR மூவிஸ் புதிய பூமி கருப்பு வெள்ளி திரைப்படம் வெளியானது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஷீலா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் புதிய பூமியில். மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். இந்த பாடலை யாத்தவர் பூவை செங்குட்டுவன். எம்ஜிஆர் திரைப்படத்தில் TM சவுந்தரராஜன் பாடிய பாடல் எம்ஜிஆருக்காக. அந்த பாடலை உங்களுக்காக வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்.

உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பே

உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயமுண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு. எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும்.

பிள்ளை. இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதியது. பாடலிடம் பெற்ற திரைப்படம் புதிய பூமி, எம்ஜிஆர் திரைப்படம். ஆம், பூவை செங்குட்டுவன் எழுதிய மற்றொரு பாடல். இடம்பெற்ற திரைப்படம் பொண்ணுக்கு தங்க மனசு. 73 அருண் பிரசாத் மூவி சார்பில் கருப்பு வெள்ளையில் வெளியாகி வெற்றி நடை போட்ட திரைப்படம் பொண்ணுக்கு தங்க மனசு. பி சுஷீலா எல் ஹரீஸ்வரி பாடிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தவர் ஜி கே வெங்கடேஷ். திரைப்படத்தின் இயக்குநர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். இந்த திரைப்படத்தை பிரபல இயக்குனர் பி மாதவன் அவர்கள் தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமாகிய அருண் பிரசாத் மூவி சார்பில் கருப்பு வெள்ளையில் தயாரித்தார். திரைப்படத்தில் 2 நாயகர்கள் சிவகுமார், அவருக்கு ஜோடியாக ஜெயசித்ரா, மற்றொருவர் விஜயகுமார், அவருக்கு ஜோடியாக விதுபாலா. இந்த பாடல் காட்சியில் ஜெயசித்ராவும் விதுபாலாவும் பாடலை பி சுஷீலாவும் எல் ஆரீஸ்வரியும் பாடியிருக்கின்றார்கள். ஆம், இதோ பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். இந்த திரைப்படத்தின் வாயிலாகத்தான் கவிஞர் முத்துலிங்கமும் அறிமுகமானார் என்று பல தடவை கூறியிருக்கின்றேன். சரி, இது பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். பெண்ணுள்ளமே பொன்னானது, பெண்ணுள்ளமே பொன்னானது, பெருமைக்கந்தை உருவானது, அதை

அடிமை நிலை அந்த காலம், புதுமை நிலை இந்த கோலம். காலம் மாறும் வேளையிலே கோலம் மாறுமடி. மேலை நாட்டு உறவினிலே ஆவல் மீறுதடி. வா புது உலகையே நாம் உருவாக்குவோம், என்னாலும் முன்னேறுவோம்.

0: ஆனது பெண்ணுள்ளமே பொன்னானது, பெருமைக்கந்தை உருவானது, அதை கொண்டாடும் நன்னாளிது. வெறும் கையில் முழம் போடக்கூடாதடி, வெளிவேஷம் வாழ்வுக்கு உதவாதடி, நடை மாறலாம் இடம் மாறலாம் நிலை மாறலாமா, உள்ளபடி ஒன்றே ஒன்று உனது வழி எங்கே சொல்லு. ஆசை வளரும் மனதினிலே தேவை அதிகமடி, ஆடை குறையும் புதுமையிலே மோகங்கூடுமடி. வா அன்பு வழியை நாம் உருவாக்குவோம், என்னாலும் முன்னேறுவோம். பாரதி கண்ட பெண்ணிடம் நல்ல பண்பையும் பாரடி, பணிவுடன் நெஞ்சில் கனிவுடன் வாழ சொன்னதை கேளடி. பெண்ணுள்ளமே பொன்னானது, பெண்ணுள்ளமே பொன்னானது, பெருமைக்கென்றை உருவானது, அதை கொண்டாடும் நன்னாளிது. கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதியது, பி சுஷீலா எல்ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடியது. பாடலிடம் பெற்ற திரைப்படம் பொண்ணுக்கு தங்க மனசு. பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் ஜி கே வெங்கடேஷ். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்கள் எழுதிய சில பாடல்களை தகவல்களுடன் உங்களுக்காக நான் வழங்கியதில் மன மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்த விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, பூவை செங்குட்டுவன் எழுதிய மேலும் சில பாடல்களையும் உங்களுக்காக நான் வழங்க காத்திருக்கின்றேன் என்ற நற்செய்தியையும் உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அனைவருக்கும் மீண்டும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். அடுத்து வரும் நிகழ்வு இசை சாரல்.

இசைச்சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானலையில் உங்களுடன் அன்புடன் மு ராஜன். இசைச்சாரல் நிகழ்வில் முதலில் வருவது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரம் SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் வாழ்வே மாயம் திரைக்காக இடம்பெறுகின்றது. இதோ பாடலை கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இதோ பாடலை கேளுங்கள்.
1: 1

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து வருகிறது. பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இசை சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலை பாடியவர் இன்றைய நட்சத்திரம் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். SP பாலசுப்ரமணியம் பாடி அடுத்து வருகின்ற பாடல் பாட்ஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் என்கின்ற பாடல். பாடலை கேளுங்கள்.

நம்பி வந்து ஏறு, இறக்கம் உள்ள மனசு காரண்டா, நான் ஏழைக்கெல்லாம் சொந்த காரண்டா, நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்த காரண்டா.

நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரமாக ஒலித்தவர் எஸ் பி பாலசுப்ரமணியம். அடுத்து வருவது அன்றும் இன்றும். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அன்றும் இன்றும். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்று பாடிய பாடல், இதய கோயில் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா பாடிய இதயம் ஒரு கோயில்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற இன்று பாடிய பாடல் இசைஞான இளையராஜா அவர்கள் மாரி திரைப்படத்துக்காக பாடிய பாடல் இதோ.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும். அடுத்து வருகின்ற அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பொட்டு வைத்த முகமோ. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை சாரல் நிகழ்ச்சி. இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது சில திரை இசை பாடல்கள். இதோ திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

நீங்கள் கேட்டது இசை சாரல் நிகழ்ச்சி. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே.

நீங்கள் கேட்கவிருப்பது இசைக்கோலங்கள். இசைக்கோலங்களில் முதலில் வருவது ராகங்களை அடிப்படையாக வைத்து இசையமைக்கப்பட்ட திரைப்பட பாடல்கள். அந்த வகையில் 1997 வெளியான மின்சார கனவு என்கின்ற திரையில் இருந்து இசைப்பியல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த அன்பன்ற மலையிலே அகிலங்கள் நனையவே என்கின்ற பாடல். இந்த பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல். இங்கே ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

நீங்கள் கேட்ட அந்த பாடல் மின்சார கனல் திரையில் இருந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 2000 ஆண்டில் வெளியான ரிதம் திரையில் இருந்து இசைப்பியல் AR ரஹ்மான் அவர்களால் ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். உன்னி மேனன் பாடிய நதியே நதியே என்கின்ற அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் டுயட் திரைப்படத்தில் இடம்பெற்ற தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. இந்த பாடல் 1994 வெளியான டுயட் திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா. இந்த பாடலுக்கான இசை ஏ ஆர் ரஹ்மான். இந்த பாடலும் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இதுவரை ராகங்களில் அமைந்த பாடலை கேட்ட நீங்கள் மனநல மருத்துவர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் கூறும் சிங்கிள் பேரண்ட்ஸ், தனிமைப்படுத்தப்பட்ட பெற்றோர் பிள்ளை வளர்ப்பு பற்றிய சிறு கருத்துக்களை இப்போது கேளுங்கள்.
1: சிங்கிள் பேரண்டா இருக்கும் போது எல்லாரும் குழந்தைகள் என்னவாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றியே பெற்றோர்கள் கவனம் செலுத்துறாங்க, அந்த சிங்கிள் பேரண்ட். ஆனா அந்த சிங்கிள் பேரண்ட் எந்த வகையில மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க நினைக்கிறீங்க?
2: இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்றதே ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத ஒரு வார்த்தை. தமிழ்ல என்னன்னு சொல்றது சிங்கிள் பேரண்ட்?
1: ஒற்றை பெற்றோரா?
2: ஒற்றை பெற்றோரான்னு நீங்க கேக்குறீங்க. சோ ஒற்றை பெற்றோர்னு சொன்னா அப்ப ரெண்டு பெற்றோர் மூணு பெற்றோர்னு இருக்குதா? சோ இந்த சிங்கிள் பேரண்ட் பேரண்டிங் ரெண்டு வார்த்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்துல கிடையாது. தாய்மை இருக்குது, தந்தைமை இருக்குது, ஃபாதர்ஹுட் மதர்ஹுட் இருக்குது இங்கிலீஷ்ல. பேரண்டிங்ன்றதுக்கு ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது. அதே மாதிரி சிங்கிள் பேரண்டிங், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்துல குழந்தை வளர்ப்புன்றது ஒரு கூட்டாக தான் நடந்திருக்குது, ஒரு தனிப்பட்ட நபரால் நடத்தப்படவில்லை. இந்த சிங்கிள் பேரண்ட்ன்றது இப்பதான் வந்து நம்ம கலாச்சாரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்குது. இப்ப எப்படி இந்த லிவிங் டுகெதர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப இந்த கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு அது இதெல்லாம். உளவியல் ரீதியா ஒரு குழந்தை வளர்வதற்கு ஃபாதர் ஃபிகர் மதர் ஃபிகர் தான் தேவை. அது யாரா வேணாலும் இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டிலே நீங்க எடுத்துக்கங்க, ரொம்ப வெற்றிகரமான மனிதர்கள்னு பேசப்படுற அவ்வளோ பேருமே சிங்கிள் பேரண்ட் தான். நீங்க ஏதாவது ஒரு தலைவர் இதுக்கு முன்னால் இருந்தவங்களோ வெற்றிகரமான தமிழகத்துல முதல் நம்பர் ஒன்னா இருந்தவங்களை கேட்டு பாருங்க, அவங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும், அப்பாவை பத்தி நிறைய பேத்துக்கு தெரியாது. இங்க பேசிட்டு இருக்கும் போது நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, இவங்க நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்னா என்னமோ ஒரு ஒரு படி குறைவாகவோ அல்லது ஏதோ ஒரு களங்கமான வார்த்தையாகவோ பார்க்கப்படுது. முதல்ல அந்த எண்ணத்தை வந்து நீங்க எல்லாரும் விடணும். பேரண்ட்னா அது சிங்கிளா இருந்தா என்ன, மல்டிபிளா இருந்தா என்ன, முதல்ல பேரண்டா இருக்கிறதுக்கு உண்டான குணாதிசயங்கள் லட்சணங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது இருந்தா போறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்புல மிக மிக முக்கியமாக கருதப்படும் காலம் வந்து முதல் 1000 நாட்கள். முதல் 1000 நாட்கள் எப்படி நீங்க குரூம் பண்றீங்களோ அதுதான் வந்து கடைசி வரைக்கும் மேல போறது. இந்த நிறைய பெற்றோர்கள் இந்த முதல் 1000 நாட்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களை பத்தி கவலைப்படுறாங்க. அதாவது வரலாறு படி எடுத்து பாத்தீங்கன்னா, திருமணம்ன்றது வந்து ஏன் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்ப இங்க உட்கார்ந்துக்கும் போது சில பேரை கேட்ட ஏன் மேரேஜ்ன்றது இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் சொல்றாங்க ஒரு துணை அல்லது ஒரு எனக்காக ஒரு ஆள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திருமணம் வந்து நமக்காக ஏற்பட்டதல்ல. உலகத்துல அத்தனை ஜீவராசிகளும் உயிரினங்களும் பிறந்த உடனே அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே அதுவே அதை பார்த்துக்கும், நடந்து போய் தேடி தேடுறதோ பால் குடிக்கிறதோ எதை வேணாலும் செஞ்சுக்கும். மனிதன் குழந்தை மட்டும்தான் முதல் 3 வருஷத்துக்கு யாராவது அவங்கள ஊட்டி வளர்த்தாக்கணும். அந்த வளரலன்னா அந்த குழந்தை சர்வைவ் ஆக முடியாது. குழந்தை கத்துமே ஒழிய தேடி போய் பால் குடிக்காது, தேடி போய் இறை தேடாது, தேடி போய் தன்னை பாதுகாத்துக்காது. நிறைய இடத்துல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வார்த்தைகளே மனைவின்னு சொல்றத விட என் குழந்தையின் தாயார்னு சொல்றதுல பெருமை அடையணும்னு நான் கேட்டுக்கிறது. ஏன்னா அந்த குழந்தைய வந்து உருவாக்குனதுக்கு அடையாளம் நம்மதான். நீங்க வந்து குழந்தையின் தாயார்னு பெருமைப்படுங்க. இப்ப ஊர் பக்கம் பாத்தீங்கன்னா, கிராமத்து பக்கம் நிறைய பேர் சொல்லுங்கன்னா எப்படி அடையாளம் சொல்லுவாங்கன்னா, அந்த ராமாயோட பையன், காத்தாடியோட பையன், அலமேலு பையன் தான் சொல்லுவாங்க. யாருமே அப்பம் பேரை பார்த்து கிராமத்துல சொல்ல மாட்டாங்க. டவுன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்பம் பேர் பார்த்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு கலாச்சார வேறுபாடு. அம்மாவுக்கு தான் முக்கியமான பொறுப்புகள். இவங்க யாருமே தனியா இருக்கிறது அப்படின்றத என்ன வகையில வருதுன்னா, பொருளாதார ரீதியாக பொறுப்புகள் இருக்கு. இப்ப நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களே என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நான் உன்னை பாத்துக்குவேன் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க. நான் உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், உனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பேன். அதே மாதிரி பிள்ளைங்களை என்ன சொல்லுது, நான் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாக இருக்க முடியாது.
1: எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது.
2: ஆமா, எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது. வாழ்க்கையில ரெண்டு முக்கியம், எது தேவை எது விருப்பம்னு இருக்குது. புள்ளைக்கு தேவையானதை இவர்கள் கொடுக்க வேண்டும். விருப்பமானதை கொடுக்கறதுனால புள்ள சரியா வளராது. இவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விருப்பமானதை கொடுத்துட்டா பிள்ளைங்க வளர்ந்துரும்னு நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு மிக முக்கியமானது என்னன்னா உறவு முறை. தவிர்க்கக்கூடிய உறவுகள், தவிர்க்க முடியாத உறவுகள். தவிர்க்கக்கூடிய உறவுகள் அப்படின்றது நாம எல்லாருமே தவிர்க்கக்கூடிய உறவுகள். தவிர்க்க முடியாத உறவுகள் அப்படின்றது பெற்றோர் பிள்ளைகள். நீங்க என்ன பண்ணாலும் அதை தவிர்க்கவே முடியாது. இங்கேயே சில தாய்மார்களோ பெற்றோர்கள் சொல்றாங்க, அவர் மாதிரியே இருக்குது எனக்கு பயமா இருக்குது. சரி, வீட்டுக்கார் சரியில்லை விட்டுட்டீங்க, பையன் என்ன பண்ண போறீங்க, பொண்ணு என்ன போறீங்க, விட முடியாத தவிர்க்க முடியாத உறவுகள், தவிர்க்கக்கூடியவர்கள். இந்த ரெண்டுக்கும் நடுமத்தில ஒரு ரெண்டும் கெட்டான் உறவு சேர்ப்பு இருக்கு, அதுதான் கணவன் மனைவி உறவு. தவிர்க்கக்கூடிய உறவும் தவிர்க்க முடியாத உறவுகளும் அது. கணவன் மனைவி உறவு வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைய வளர்க்கறதுக்காக சமூகம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஆரம்பத்துல லிவிங் டுகெதர் தானே, சங்க காலத்துல நான் கல்யாணமா இருந்துச்சு அப்பெல்லாம் ஆரம்பத்துல மனுஷன் பிறந்தான் லிவிங் டுகெதர் தான். இப்ப வந்து புதுசா கண்டுபிடிப்பு மாதிரி நாகரிக வளர்ச்சின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. திருமணம் தான் நாகரிக வளர்ச்சி. இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறதுக்காக தான் திருமணம். அதுல ஏன் ரெண்டு பேர் அப்படின்னா, ஏன் அம்மா மட்டும் பாத்துக்கலாம் இல்ல, மதரே போதுமே, தாய் அன்புதான் சிறப்பா இருக்குதுல்ல. ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர், இப்ப இங்கே நீங்க பாத்துங்க, மனைவி இறந்துட்டாங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சோ அதுக்காக தான் கல்யாணம்ன்ற ஒன்னு ரெக்கக்னைஸ் பண்ணி லீகலைஸ் பண்ணது சமூகம். நிறைய பேருக்கு இதுக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னே தெரியறது இல்ல. இன்னொன்னு, இந்த குரூப்ல ஒரு வித்தியாசமான இது என்ன பார்த்த அப்படின்னா, ஒரு நாலஞ்சு பேர் வந்து என்னுடைய அம்மாவும் இப்படிதான் இருந்தாங்க.
3: எனக்கு அது தோணுச்சு, என்னுடைய நான் ஒரு சிங்கிள் பேரண்டெல்லாம் வளர்க்கப்பட்டேன் அப்படின்னு பல சிங்கிள் பேரண்ட் சொன்னாங்க.
2: இப்ப வந்து லேட்டஸ்டா இருக்கிற ஸ்டடிஸ் என்னன்னா, டைவர்ஸே ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்துருமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா குடும்பங்களிலேயே வந்துகிட்டு இருக்குது, புரியுதா? சோ இவங்க இந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டு வளர்க்கறேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கஷ்டம் சிரமம்ன்ற வார்த்தை எப்ப யூஸ் வரும்ன்றன்னா, என்னால் முடியாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு வேண்டாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது கஷ்டம். இது மூணு இருந்ததுனாதான் அது வந்து சிரமம். எனக்கு நான் சொன்ன கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன, அதோட கஷ்டம் உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அதையே பிரியமா பண்ணிக்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் என்ன, இவங்க போன பிறகு எனக்கு கஷ்டம். இப்ப பிள்ளைய படிக்க வைக்கிறதுன்னு சொல்றாங்க பாருங்க, படிக்க வைக்கிறதோ டிகிரி வாங்குறதோ ஒரு தேவை கிடையாது. அவனுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் தேடிட்டு போவான். நீங்க சொத்தை கொடுத்துட்டு போய் இவனுக்கு தைரியம் துணிச்சுனா யாராவது எடுத்துட்டு
3: போயிடும்.
2: ஆமா, சோ இதான் பெற்றோர்கள் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான ஒரு தாழ்வோ அல்லது மன குறையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம் நீயா. பாடலுக்கான இசை சங்கர் கணேஷ், பாடலை பாடியவர்கள் SB பாலசுப்ரமணியம், வாணியேராம். இதோ பாடலை கேளுங்கள். அன்று நதி மீது நீராடிய கண்ணன், இன்று ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளமாக.

0: சொர்க்கம் எந்த பக்கம் வேறு இல்லையே.
1: கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1982 வெளியான நினைவெல்லாம் நித்யா என்கின்ற திரைக்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய நீ தானே என் பொன் வசந்தம் என்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.
0: நீதானே எந்தன் பொன் வசந்தம்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
1: இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1984 வெளியான சலங்கையொலி திரைப்படத்தில் இருந்து SP பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய இது மௌனமான நேரம் என்கின்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1986 வெளியான விக்ரம் திரைப்படத்தில் இருந்து SB பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடிய மீண்டும் மீண்டும் வா என்கின்ற பாடல். இந்த பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

சர்வதேச தமிழ் வானொலியூடாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1988 வெளியான உன்னால் முடியும் தம்பி என்கின்ற திரைப்படத்தில் இருந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு என்கின்ற பாடல்.

கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல், ஒரு பொன்மானை நான் பாட தகுதி மிதோம். இந்த பாடல் 1986 ஆண்டு மைதிலி என்னை காதலி என்கின்ற திரைக்காக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல். பாடலுக்கான இசை ராஜேந்தர்.

0: இதுவரை நீங்கள் கேட்டது இசை கோலங்கள். நல்ல நேயர்களே, மீண்டும் ஒரு தடவை இது போன்றதொரு இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம்.
1: வணக்கம் அன்பான உறவுகளே, நான் உங்கள் கரண். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து. எப்படி அன்பான உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நிகழ்ச்சிகள் செல்லலாம். வளமை போன்று ஒரு வரியில் இரு பாடல்கள் உங்கள் அமோக வரவேற்புடன் காற்றலையை கலக்கி கொண்டிருக்கின்றது என்று நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. உங்கள் கருத்து பரிமாற்றங்கள், உங்கள் குறுஞ்செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் நான் ஒளிபரப்பினாலும் நீங்கள் கேட்ட பாடல்களாகவே நினைத்ததாகவும் கூறியிருந்தீர்கள். அந்த வகையில் எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. மீண்டும் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக எனக்கு அமைகின்றது என்றதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள், அற்புதமான பாடல்களாக புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி நல்ல பாடல்களுடன் காற்றலையை கலக்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் ஒரு வரையில் இரு பாடல்கள் எப்படி ஆரம்பிக்கப் போகின்றது. ஒரு பாடல் ஒலித்தால் அதுக்குள் உள்ளே இருக்கும் ஒரு வரியை ஒலியை எடுத்து வந்து அந்த பாடலின் முதல் வரியாக காற்றலையை கலக்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு வரியின் இரு பாடல்கள் நீங்கள் தான் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். கவனித்துவிட்டு இது வரவில்லை என்றால் எனக்கு சொல்லலாம், நிச்சயமாக அது வரும். கவனிப்பது உங்கள் பொறுப்பு. அற்புதமான ஒரு நிகழ்வாக ஒரு வரியின் இரு பாடல்கள் காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய முதல் பாடல் காற்றலையை அலங்கரிக்க வருகின்றது, கால நேரத்தை அலங்கரிக்க வருகின்றது. இதோ பாடல் காற்றலையில்.

ஐடிஆரின் லண்டன் கழகத்திலிருந்து காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அற்புதமான அட்டகாசமான பாடல்கள் தெரிவுகளுடன் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் ஒரு வரியின் இரு பாடல்களுடன். நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண். காற்றலையில் ஒழித்த பாடல்களுடன் அடுத்து வருகின்ற பாடல் என்னவென்று கேட்டு பார்ப்போம். இந்த பாடல் எங்கே எப்போ எப்பொழுது எங்கே இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்தீர்களா? இதோ பாடல் காற்றலையில்.

இதன் பிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. இதன் பிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. கருப்பாவெழுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. மனம் கருப்பாவெழுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. இது கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் துருதுருப்பு. கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் துருப்பு. துன்ப வாழ்விலும் இன்பம் காணும் நன்னா நன்னா நா நா.

புரிவது சிரிப்பு, இதை துணையாய் கொள்ளும் மக்கள் முகத்தில் துறங்கிடும் தனிச்செழிப்பு. இதை பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல்லிழிப்பது ஒரு வகை சிரிப்பு, பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல்லிழிப்பதும் ஒரு வகை சிரிப்பு, அதன் பலனாய் உடனே பரிசாய் கிடைப்பது காதர் இந்த பழ செருப்பு, காதர் இந்த பழ செருப்பு.

தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு. வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த திருப்பு. ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த திருப்பு. இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு. இது அடங்கி நடப்பவன் அசட்டு சிரிப்பு. இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு. இது சங்கீத சிரிப்பு. செயலாகும் இந்த சிரிப்பு. ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு. இது அடங்கி நடப்பவன் அசட்டு சிரிப்பு. இது சதி

哎呀呀！

0: காட்டளையில் அழித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள்.
1: சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சின்ன மனுஷன், பெரிய மனுஷன்.

மேடையேறி பேசும்போது ஆறு போல பேச்சு, மேடையேறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி போகும்போது சொல்லவெல்லாம்

தீர்ப்பு வருது, சிரிப்பு வருது, தீர்ப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது.

0: mía, madre mía.
1: உள்ள பணத்தை பூட்டி வச்சு பள்ளல் வேஷம் போடு, உள்ள பணத்தை பூட்டி வச்சு பள்ளல் வேஷம் போடு, ஒழிஞ்சி மறைஞ்சி ஆட்டம் போட்டு தம்மன் போல் பேசு, ஒழிஞ்சி மறைஞ்சி ஆட்டம் போட்டு தம்மன் போல் பேசு, நல்ல கணக்க மாத்தி நல்ல கணக்கை ஏற்றி, நல்ல நேரம் பார்த்து நண்பனையே மாத்து. சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது, சின்ன மனுஷ பெரிய

0: அவள்
1: மொத்த மொத்தாக சிரிக்கிறாள், மூக்கு மொழியுமாயிருக்கிறாள்.
2: மகன் சொன்னானா?

0: இருக்கிறாள்.
1: பட பேக்கர் மயிருமாயிருக்கிறாள்.

காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது அற்புதமான பாடல் தெளிவுகளுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள் சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண்.

துன்பம் வரும் வேளையிலே சிரிங்கே என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்கே. துன்பம் வரும் வேளையிலே சிரிங்கே என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்கே. பாம்பு வந்து கடிக்கையில் பாழு உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு? இது கீழ்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. இது பட்டினத்தார் கையில் உள்ள

பாட வந்த வேளையிலே பாட வந்த என்னை மட்டும் அழவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடே, அழவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடே. காட்டலையில் ஒழித்தொழிந்தது அற்புதமான ஒரு பாடல். எப்பொழுது எங்கே கேட்டாலும் உண்மையில் மனதில் கண்ணீர் வைக்க வருகின்ற ஒரு பாடலாக காட்டலையில் ஒழித்தொழிந்தது. தண்ணீரிலே மீனுண்டு தரையில் மானுண்டு மாத்தி வச்சா தீந்து விடும் கணக்கு என்று சொல்லி பாடல் கரை ஒழித்தொழிந்தது. தண்ணீரில் மீன் இருக்கத்தான் வேண்டும், தரையிலே மான் இருக்கத்தான் வேண்டும். மானக்கொண்டே தண்ணீர் வைத்தாலும் மீனக்கொண்டே தரையில் வைத்தாலும் இரண்டுமே இறந்துவிடும். அப்படியாக சொல்லி அற்புதமான ஒரு பாடலாக காற்றலையில் ஒழித்தொழிந்தது. எப்பொழுது யார் எங்கே கேட்டாலும் இந்த பாடலுக்கு அடிமையாகாத ஆட்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் என்றால் நான் சொல்ல தோன்றும். அப்படியான ஒரு வரியில் இரு பாடல்கள் அற்புதமாக காற்றலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றதை நினைக்கும் போது எனக்கும் சந்தோஷமாக இருக்கின்றது. நீங்கள் கேட்கின்ற உங்களுக்கும் அளவில்லா ஆனந்தம் அடைவீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்து வரும் பாடல்களையும் கேட்டு மகிழ்வோம். இதோ பாடல் காற்றலையில்.

காட்டலையில் ஒழித்து வருகின்றது. ஒருவரையில் இரு பாடல்கள், அற்புதமான பாடல் தெரிவுகளுடன் ஐடிஆரின் லண்டன் கழகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருந்தேன். ஒருவரையில் இரு பாடல்கள், மஞ்சளில் ஆரம்பித்து மஞ்சளில் முடிகின்றது இன்றைய பாடல். இடையினடுவே வேற வேற பாடல்கள் வந்தாலும் மங்களகரமாக முடிகின்றது இன்றைய மன்னிக்கவும் இன்றைய ஒருவரையில் இரு பாடல்கள், அற்புதமான அட்டகாசமான பாடல் தெரிவுகளாக காற்றலையில் ஒளித்தந்து நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலிகத்திலிருந்து நான் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருந்தேன். நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்று நம்பிக்கொண்டு நன்றி வணக்கம் அன்பான உறவுகளே.

இசை சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானலையில் உங்களுடன் அன்புடன் மு ராஜன். இசைச்சாரல் நிகழ்வில் முதலில் வருவது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரம் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் வாழ்வே மாயம் திரைக்காக இடம்பெறுகின்றது. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இதோ பாடலை கேளுங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து வருகிறது. பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இசை சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலை பாடியவர் இன்றைய நட்சத்திரம் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடி அடுத்து வருகின்ற பாடல் பாட்ஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் என்கின்ற பாடல். பாடலை கேளுங்கள்.

இசை சாரல் நிகழ்வில் ஒலித்தது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஒலித்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். அடுத்து வருவது அன்றும் இன்றும். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அன்றும் இன்றும். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்று பாடிய பாடல், இதய கோயில் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா பாடிய இதயம் ஒரு கோயில். பாலசுப்ரமணியம். அடுத்து வருவது அன்றும் இன்றும். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அன்றும் இன்றும். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்று பாடிய பாடல், இதய கோயில் திரைப்படத்திற்காக இசைஞானி

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற இன்று பாடிய பாடல் இசைஞான் இளையராஜா அவர்கள் மாரி திரைப்படத்துக்காக பாடிய பாடல் இதோ.

சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும். அடுத்து வருகின்ற அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பொட்டு வைத்த முகமோ. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை சாரல் நிகழ்ச்சி. இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது சில திரை இசை பாடல்கள். இதோ திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: நீங்கள் கேட்டது இசை சாரல் நிகழ்ச்சி. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். ஆம், புத்தாண்டு பிறந்து விட்டது. ஆங்கில புத்தாண்டு 2021 முடிவடைந்து 2022 ஆண்டிற்குள் நாம் காலடி எடுத்து வைக்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி புத்தாண்டின் முதல் மறக்க முடியுமா நிகழ்ச்சியாக அமைந்து கொள்கின்றது. பிறந்திருக்கும் இந்த புத்தாண்டு அனைவருக்குமே நல்லதொரு சுபீட்சத்தை, மனதிற்கு சுகந்தரும் வாழ்வை அமைத்து தர வேண்டும். எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். சகல சௌபாக்கியங்களையும் எல்லோரும் பெற்று சிறப்புடனே இனிதே வாழ்வதற்கு எல்லாம் வல்ல ஆண்டவன் அருளும் ஆசியும் அதிர்ஷ்டமும் துணையாக இருக்கட்டும். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய சில பாடல்களை உங்களுக்காக நான் வழங்கப் போகின்றேன். சினிமாவில் என்று பார்த்தால் அவருடைய முதல் பாடல் கந்தன் கருணை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றது. 67 வெளியானது. மாபெரும் பொருட்செலவில் இந்த திரைப்படத்தை ALS நிறுவனம் சார்பாக ஏ.எல். சீனிவாசன் தயாரித்தார். எத்தனையோ நடிக நடிகையர் இந்த திரைப்படத்தில் அற்புதம் படைத்திருந்தார்கள். இதிலே கந்தனாக முருகனாக நடித்தவர் சிவகுமார், தெய்வானியாக கே.ஆர். விஜயா, வள்ளியாக ஜெயலலிதா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் சாவித்ரி, கே.பி. சுந்தராம்பாள், இன்னமும் அந்த காலத்திலே பிரபலமாக இருக்கக்கூடிய அற்புதமான நடிக நடிகையர் எல்லோரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். நடிகையர் திலகம் சாவித்ரி மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் பி. சுஷீலாவும் சூலமங்கலம் ராஜலட்சுமியும் இணைந்து பாடிய பூவை செங்குட்டுவன். இன்றைய கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம் கே.வி. மகாதேவன். இந்த திரைப்படத்தில் சிறப்பான இசையை வழங்கியமைக்காக சிறந்த இசையமைப்பாளர் என அகில இந்திய ரீதியில் தேசிய விருதை பெற்றுக்கொண்டார் திரைசை திலகம் கே.வி. மகாதேவன். கே.வி. சுந்தராம்பாளுக்கும் சிறந்த பாடகி விருது கிடைத்தது. இந்த பாடல் காட்சியில் சிவகுமாருடன் கே.ஆர். விஜயாவும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும், சூலமங்கலம் ராஜலட்சுமி கே.ஆர். விஜயாவுக்காக பின்னணி பாட, பி. சுஷீலா கலைச்செல்விக்காக பின்னணி பாடியிருக்கின்றார். இது பூவை செங்குட்டுவன் எழுதிய முதல் பாடல். சினிமாவிலும் இதுதான் முதல் பாடல். ஆனால் இந்த திரைப்படம் வெளியாகும் முன்னரே இன்னொரு திரைப்படம் வெளியாகிவிட்டது, அதனை பின்னால் பார்க்கலாம்.

முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கந்தன் கருணை, பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய சில பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. 67 கந்தன் கருணை வெளியானது என்று கூறியிருந்தேன். அதற்கு முன்னரே கௌரி கல்யாணம் என்ற திரைப்படம் சரவணா பிலிம் சார்பில் ஜி என் வேலுமணி தயாரிக்க கருப்பு வெள்ளையில் வெளியாகிவிட்டது. இந்த திரைப்படத்திலும் இடம்பெற்ற இந்த பாடலை பி சுசீலாவும் சேலமங்கலம் ராஜலட்சுமியும் பாடியிருக்கின்றார்கள். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் EMS விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் கே சங்கர். இதற்கும் முன்னர் இடம்பெற்ற பாடல் கந்தன் கருணை திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தை இயக்கியவர் இறையருட்செல்வர் ஏ.பி. நாகராஜன். கௌரி கல்யாணம் திரைப்படம் 66 வெளியானது. இந்த திரைப்படத்தில் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், ஜெயலலிதா, ஷீலா, பண்டரிபாய் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் காட்சியில் நடிகை ஷீலாவும் ஜெயலலிதாவும். ஜெயலலிதாவுக்கு பி சுஷீலா பாட, சூலமங்கலம் ராஜலட்சுமி ஷீலாவுக்காக பாடியிருக்கின்றார். இதுவும் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். கந்தனை பற்றி கந்தன் மேல் பாடல்கள் எழுதுவதென்றால் பூவை செங்குட்டுவனுக்கு அல்வா சாப்பிடுவதைப் போல. எத்தனையோ தனிப்பாடல்களும் கந்தன் மேல் எழுதியிருக்கின்றார். திரைப்படங்களிலும் அவ்வாறே. கந்தன் கருணை திரைப்படத்தில் முதலில் ஒலித்த பாடல் ஒரு பக்தி பாடலாகத்தான் முதல் தனிப்பாடலாக இருந்தது. அதனை திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள். அது அருமையாக இருக்க கந்தன் கருணை திரைப்படத்தில் அவருடைய பாடலை எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள் AL சீனிவாசனும் AP நாகராஜனும். இதோ கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் உங்களுக்காக. திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும், எதிர்ப்புகழை முருகா உன் வேல் தடுக்கும்.

தடுக்கம் சந்தனத்தில் நிறமெடுத்ததால் அழகனானவன், சரவணத்தில் உருவெடுத்ததால் வேதமானவன், சந்தனத்தில் நிறமெடுத்ததால் அழகனானவன், சரவணத்தில் உருவெடுத்ததால் வேதமானவன்.

கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதியது. கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா வளமையைப் போல. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்களை நாம் கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர் எழுதிய அருமையான சில பாடல்களின் தொகுப்பாக இன்றைய மறக்க முடியுமா உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. ஒரு நல்ல கணவன், ஒரு சிறந்த ஆடவன் எப்படி இருக்க வேண்டும் என இந்த பெண் அறிவுரை கூறுகின்றாள் பாடல் வாயிலாக. காட்சியில் ஸ்ரீவித்யா ஸ்ரீகாந்திற்கு அறிவுரை கூறுகின்றார். பாடலை வாணி ஜெயராம் பாடியிருக்கின்றார். பாடலிடம் பெற்ற திரைப்படம் இளையராணி ராஜலட்சுமி. 1978 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குனர் மதுரை திருமாறன். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இளையராணி ராஜலட்சுமி திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பூவை செங்குட்டுவன் எழுதிய அருமையான ஒரு அறிவுரை பாடல். ஆடவன் என்றால் அந்த வலிமை வேண்டும், மன வலிமை இருக்க வேண்டும் என்பதனை, அது மாத்திரமல்ல உடல் பலமும் இருக்க வேண்டும் என்பதனை இந்த பாடல் வாயிலாக கூறுகின்றாள் பாடல் நாயகி. திரைப்படத்தில் ஜெய்சங்கர், ஸ்ரீவித்யா, ஸ்ரீகாந்த் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். ஸ்ரீவித்யாவிற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடல் இன்றைய கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் இது. பாடலை கேட்கலாமா? நல்ல கணவன் மனைவி உறவிற்காகவும் இந்த பாடலை ஒலிபரப்பலாம். கூச்சமில்லாமல் ஒலிபரப்பலாம். எல்லோரும் கேட்டு மகிழ்வார்கள். நல்ல கணவனுக்கு மனைவியானவள் அந்த கடவுளுக்கே நன்றி கூறுவாய். நல்ல கணவனுக்கு மனைவியானவள் அந்த கடவுளுக்கே நன்றி கூறுவாய்.

ஸ்ரீராமன் மிதிலை நகர் மீதினில் வந்தான். அங்கு சீதையவன் தோள் கண்டாள், தோளே கண்டாள்.

நம்பும் மனிதனையே உலகம் நம்பும். இந்த தத்துவமே இல்லறத்தில் நல்லது செய்யும். நல்ல கணவனுக்கு மனைவி

கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இளையராணி ராஜலட்சுமி. நேயர்களே, பூவை செங்குட்டுவன் பழம்பெரும் கவிஞர். அவர் எழுதிய பாடல்கள் சிலவற்றை மறக்க முடியுமா நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க பூவை செங்குட்டுவன் எழுதிய அருமையான மற்றொரு பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கனிமுத்து பாப்பா. இந்த திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் எழுதியவர் பூவை செங்குட்டுவன் அவர்களே. இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் புதுமுகம் ராஜலட்சுமி. அந்த காலங்களில் 72 இந்த திரைப்படத்தில் நடித்தார் ஒரு நடிகை ராஜலட்சுமி என்று. பின்னாட்களில் 80களில் சங்கராபரணம் ராஜலட்சுமி, அவர் வேறு ஒருவர். இவர்களுக்கு முன்னர் இன்னொரு ராஜலட்சுமி இருந்தார் தமிழ் சினிமாவில், அவர் வேறு ஒருவர். கனிமுத்து பாப்பா திரைப்படம்தான் மாபெரும் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் முதன் முதலில் இயக்கிய திரைப்படம். ஜெய்சங்கர், முத்துராமன், லக்ஷ்மி, ஜெயா, புதுமுகம் ராஜலட்சுமி, ஸ்ரீதேவி, ஸ்ரீகுமார் இவர்கள் இருவரும் சிறியவர்கள் அந்த திரைப்படம் வெளியான போது. கனிமுத்து பாப்பா திரைப்படத்தின் இசையமைப்பாளர் டி வி ராஜு. அதிகமான திரைப்படங்களுக்கு இசையமைக்காத டி வி ராஜு. எஸ்பிபி பாடிய இந்த பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் புதுமுகம் ராஜலட்சுமியும். இது ஒரு கருப்பு வெள்ளை திரைப்படம். இதோ பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்.

மேலே பாடப்பாடராகவும் பார்வை போடும் தாளம், பாடப்பாடராகவும் பார்வை போடும் தாளம், நெஞ்சோடும் நினைவோடும் உருவாகும் சொர்க்கமே. ஒன்றே ஒன்றே ஹோ, ஒன்றே ஒன்றே ஹோ, ஒன்றே ஒன்றே ஹோ, ஒன்றே ஒன்றே ஹோ.

ராகம் சொர்க்கமே. ஹோட்ரே ஹோட்ரே ஹோட்ரே ஹோட்ரே ஹோட்ரே ஹோட்ரே ஹோட்ரே ஹோட்ரே கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கனிமுத்து பாப்பா. பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் அது. பூவை செங்குட்டுவன் பாடல் எழுத சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல். பாடலிடம் பெற்ற திரைப்படம் திருமலை தென்குமரி. திருமலை தென்குமரி அதாவது திருமலை திருப்பதி. அங்கிருந்து தென்குமரி கன்னியாகுமரி வரை, திருப்பதியிலிருந்து கன்னியாகுமரி வரை புனித யாத்திரை மேற்கொள்ளும் கதை இது. இதுதான் இந்த திரைப்படத்தின் அடிப்படை கதை. சீர்காழி கோவிந்தராஜன், சிவகுமார், குமாரி பத்மினி, சுருளிராஜன், மனோரமா மற்றும் பலரும், ஏராளமான நட்சத்திரங்கள் இந்த திருமலை தென்குமரி திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இது ஒரு வண்ண திரைப்படம். 1970 ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படத்தில் சிறப்பாக பாடல் இசைத்தமைக்காக தமிழ்நாட்டின் சிறந்த பாடகர் விருதை சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பெற்றுக்கொண்டார். திருமலை தென்குமரி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வயலின் வித்வான் குன்னக்குடி வைத்தியநாதன். பல கவிஞர்கள் இந்த திரைப்படத்தில் பாடல்கள் எழுதியிருந்தாலும் இந்த பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா, குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா, உன் கோயில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா, திருநாள் தானப்பா, குருவாயூரப்பா

கேட்ட பாடல் திருமலை தென்குமரி திரைப்படத்தில் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல் பூவை செங்குட்டுவன். மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்று பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்களைத்தான் நாம் கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்கள் சில நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்கள் அந்த வரிசையில் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சரணமையப்பா. 1980 வெளியான வண்ண திரைப்படம் சரணமையப்பா. ஐயப்பனை பற்றி இதற்கு முன்னரும் ஒரு தடவை நான் கூறியிருக்கின்றேன். ஐயப்பன் சிவனுக்கும் மோகினி என்ற விஷ்ணுவின் அவதாரம். மோகினி என்பவள் விஷ்ணுவின் பெண் வடிவம். நீங்கள் யோசிக்கலாம், திருமால் விஷ்ணு இரண்டு ஒன்றுதான், 10 அவதாரங்கள், தசாவதாரம் என்று சொல்வதுண்டு. இதைத் தவிர எக்கச்சக்கமான அவதாரங்களை திருமால் ஆகட்டும் அல்லது அவருக்கு இன்னொரு பெயரான விஷ்ணுவாகட்டும் எடுத்திருக்கின்றார்கள். ஏன் வடநாட்டில் புத்தரை திருமாலின் அவதாரமாகத்தான் வழிபடுகின்றார்கள். அப்படித்தான் மோகினியும், சிவனுக்கும் மோகினி அதாவது விஷ்ணுவின் பெண் வடிவம், இருவருக்கும் பிறந்தவர்தான் ஐயப்பன். ஐயனார் என்றும் சொல்வதுண்டு. இரண்டும் ஒன்று என்று சொல்வார்கள், ஐயனார் சுவாமியும் ஐயப்பன் சுவாமியும். இந்த சரணம் ஐயப்பா திரைப்படம் 80 வெளியான வண்ண திரைப்படம். பாடலுக்கு இசையமைத்தவர் சந்திரபோஸ். இந்த பாடலை யாத்தவர் பூவை செங்குட்டுவன். கே ஜே ஜேசுதாஸ் தானே பாடி நடித்திருக்கின்றார் இந்த காட்சியில். திரைப்படத்தை தயாரித்து இயக்கியவர் தசரதன். சரணம் ஐயப்பா திரைப்படத்தில் ஜெயபாரதி, ராதா ரவி, நவரசத்திலகம் முத்துராமன், எம் என் நம்பியார், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கமலஹாசன், சரத்பாபு, நடிகர்கள் எம் ஆர் ராதா, சுருளிராஜன், மனோரமா, ஏன் ரஜினிகாந்த், கே பாக்யராஜ், ஸ்ரீபிரியா, பூபதி, பூபதியார் மனோரமாவின் மகன் பூபதி, விஜயன் மற்றும் பலரும் நடித்திருக்கின்றார்கள். சரணம் ஐயப்பா திரைப்படத்தில் ஜெயபாரதி, ராதா ரவி, நவரசத்திலகம் முத்துராமன், எம் என் நம்பியார், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கமலஹாசன், சரத்பாபு, நடிகர்கள் எம் ஆர் ராதா, சுருளிராஜன், மனோரமா, ஏன் ரஜினிகாந்த், கே பாக்யராஜ், ஸ்ரீபிரியா, பூபதி,

0: ஜேசுதாஸ் தானே நடித்து பாடிய பாடல் பூவை செங்குட்டுவன் இயற்றியது. கேட்டு பார்க்கலாமா பாடலை?
1: பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரியில், ஐயனை நீ காணலாம். பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால்

கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதி, பிரபல பாடகர் கே ஜே ஜேசுதாஸ் நடித்து பாடிய பாடல். இடம்பெற்ற திரைப்படம் சரணம் ஐயப்பா. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்களை நாம் கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் மலர்களிலே அவள் மல்லிகை இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த திரைப்படம் வெளியானதாக தெரியவில்லை, ஆனால் பாடல்கள் கொண்ட இசைத்தட்டு அந்த காலங்களில் வெளியாகி பாடல்களும் பிரபலமாக இலங்கை வானொலியில் ஒலித்தன. மலர்களிலே அவள் மல்லிகை, இதுதான் திரைப்படத்தின் பெயர். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடலை பி ஜெயச்சந்திரனும் பி சுஷீலாவும் பாடியிருக்கின்றார்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் கங்கை அமரன். இந்த திரைப்படத்தில் மாஸ்டர் சேகர் என்று ஒரு நடிகர் இருந்தார் அல்லவா, அவர் இளைஞனாகி கதாநாயகனாக நடித்தார் என்றும், சங்கீதா கதாநாயகியாக நடித்தார் என்றும் கூறப்படுகிறது. திரைப்படம் வெளியானதாக தெரியவில்லை. அருமையான ஒரு பாடல் இது, பூவை செங்குட்டுவன் எழுதியது. இப்பொழுது உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றேன்.

കണ്ണൻ വരവും കന്നിയുറവും കാതൽ ഗീതം പാടും.

ஹாய் சிந்து நதியோரம் தென்றல் விளையாடும் கண்ணன் வரவும் கன்னி உறவும் காதல் கீதம் பாடும் சிந்து நதியோரம் சின்னஞ்சிறு சிட்டு உந்தன் கைகள் பட்டு தன்னை மறந்திடும் போது தனிமை என்பதேது மொட்டை விழுந்த முல்லை கட்டழகின் எல்லை தொட்டு தழுவிடும் போது சொர்க்கம் வேறு ஏது மங்கை அழகி மலை அருவி பொங்கி பெருகிடும் என் மனம் கங்கை.

கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதியது. கங்கை அமரன் இசையமைத்த பாடல். இடம்பெற்ற திரைப்படம் மலர்களிலே அவள் மல்லிகை. நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி? சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான், ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். ஏற்கனவே கூறியிருந்தேன் அல்லவா, கனிமுத்து பாப்பா திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் எழுதியவர் பூவை செங்குட்டுவன் என்று. இன்னொரு அழகான பாடலையும் உங்களுக்காக தந்தால் எப்படி இருக்கும்? குழந்தைகள் பாடுவது போல இந்த பாடல். அதாவது சரி, இந்த பாடல் பி சுஷீலாவும் ஜோதி கண்ணாவும் பாடியதாகவும் கூறப்படுகிறது. பி சுஷீலா தனித்து பாடியதாகவும் கூறப்படுகிறது. திரைப்படத்தின் இசையமைப்பாளர் டி வி ராஜு. கனிமுத்து பாப்பா திரைப்படத்தின் வாயிலாக எஸ் பி முத்துராமன் இயக்குநராக அறிமுகமானார் என்று கூறியிருந்தேன். குழந்தைகளுக்கான பாடல் என்று நாம் இதை எடுத்துக்கொண்டால் அருமையாக இருக்கும். சரி, இப்பொழுது அந்த பாடலை உங்களுக்காக வழங்குகின்றேன். பூவை செங்குட்டுவன் எழுதியது.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கனிமுத்து பாப்பா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய சில பாடல்களை தகவல்களுடன் நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம். எம்ஜிஆர் திரைப்படத்திலும் ஒரு அழகான பாடலை எழுதி கொடுத்தார். எம்ஜிஆர் பாணியிலேயே எழுதி கொடுத்தார் பூவை செங்குட்டுவன். அந்த பாடலோ மிகவும் பிரபலமானது. சாணக்கியா இயக்கத்தில் 1968 JR மூவிஸ் புதிய பூமி கருப்பு வெள்ளி திரைப்படம் வெளியானது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஷீலா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் புதிய பூமியில். மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். இந்த பாடலை யாத்தவர் பூவை செங்குட்டுவன். எம்ஜிஆர் திரைப்படத்தில் TM சவுந்தரராஜன் பாடிய பாடல் எம்ஜிஆருக்காக. அந்த பாடலை உங்களுக்காக வழங்குவதில் பெரு மகிழ்ச்சி அடைகின்றேன்.

உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பே

உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயமுண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு. எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும்.

பிள்ளை. இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புதிய பூமி, எம்ஜிஆர் திரைப்படம். ஆம், பூவை செங்குட்டுவன் எழுதிய மற்றொரு பாடல், இடம்பெற்ற திரைப்படம் பொண்ணுக்கு தங்க மனசு. 73 அருண் பிரசாத் மூவி சார்பில் கருப்பு வெள்ளையில் வெளியாகி வெற்றி நடை போட்ட திரைப்படம் பொண்ணுக்கு தங்க மனசு. பி சுஷீலா எல் ஆரீஸ்வரி பாடிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தவர் ஜி கே வெங்கடேஷ். திரைப்படத்தின் இயக்குநர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். இந்த திரைப்படத்தை பிரபல இயக்குனர் பி மாதவன் அவர்கள் தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமாகிய அருண் பிரசாத் மூவி சார்பில் கருப்பு வெள்ளையில் தயாரித்தார். திரைப்படத்தில் 2 நாயகர்கள், சிவகுமார் அவருக்கு ஜோடியாக ஜெயசித்ரா, மற்றொருவர் விஜயகுமார் அவருக்கு ஜோடியாக விதுபாலா. இந்த பாடல் காட்சியில் ஜெயசித்ராவும் விதுபாலாவும், பாடலை பி சுஷீலாவும் எல் ஆரீஸ்வரியும் பாடியிருக்கின்றார்கள். ஆம், இதோ பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். இந்த திரைப்படத்தின் வாயிலாகத்தான் கவிஞர் முத்துலிங்கமும் அறிமுகமானார் என்று பல தடவை கூறியிருக்கின்றேன். சரி, இது பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். பெண்ணுள்ளமே பொன்னானது, பெண்ணுள்ளமே பொன்னானது, பெருமைக்கென்றே உருவானது, அதை கொண்டாடும் நன்னாள் இது. பெண்

அடிமை நிலை அந்த காலம், புதுமை நிலை இந்த கோலம். காலம் மாறும் வேளையிலே கோலம் மாறுமடி, மேலை நாட்டு உறவினிலே ஆவல் மீறுதடி. வா புது உலகையே நாம் உருவாக்குவோம், என்னாலும் முன்னேறுவோம்.

பொன்னானது, பெண்ணுள்ளமே பொன்னானது, பெருமைக்கந்தை உருவானது, அதை கொண்டாடும் நன்னாளிது. வெறும் கையில் முழம் போடக்கூடாதடி.

உள்ளபடி ஒன்றே ஒன்று, உனது வழி எங்கே சொல்லு. ஆசை வளரும் மனதினிலே தேவை அதிகமடி, ஆடை குறையும் புதுமையிலே மோகங்கூடுமடி. வா அன்பு வழியை நாம் உருவாக்குவோம், என்னாலும் முன்னேறுவோம். பாரதி கண்ட பெண்ணிடம் நல்ல பண்பையும் பாரடி, பணிவுடன் நெஞ்சில் கனிவுடன் வாழ சொன்னதை கேளடி. பெண்ணுள்ளமே பொன்னானது, பெண்ணுள்ளமே பொன்னானது, பெருமைக்கென்றே உருவானது, அதை கொண்டாடும் நன்னாளிது. கேட்ட பாடல் பூவை செங்குட்டுவன் எழுதியது, பி சுஷீலா எல்லாரீஸ்வரி இணைந்து பாடியது. பாடலிடம் பெற்ற திரைப்படம் பொண்ணுக்கு தங்க மனசு. பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் ஜி கே வெங்கடேஷ். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்கள் எழுதிய சில பாடல்களை தகவல்களுடன் உங்களுக்காக நான் வழங்கியதில் மன மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்த விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, பூவை செங்குட்டுவன் எழுதிய மேலும் சில பாடல்களையும் உங்களுக்காக நான் வழங்க காத்திருக்கின்றேன் என்ற நற்செய்தியையும் உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அனைவருக்கும் மீண்டும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.

கேட்கவிருப்பது இசைக்கோலங்கள். இசைக்கோலங்களில் முதலில் வருவது ராகங்களை அடிப்படையாக வைத்து இசையமைக்கப்பட்ட திரைப்பட பாடல்கள். அந்த வகையில் 1997 வெளியான மின்சார கனவு என்கின்ற திரையில் இருந்து இசைப்பியல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே என்கின்ற பாடல். இந்த பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல். இங்கே ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

நீங்கள் கேட்ட அந்த பாடல் மின்சார கணவத்திரையில் இருந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 2000 ஆண்டில் வெளியான ரிதம் திரையில் இருந்து இசைப்பியல் AR ரஹ்மான் அவர்களால் ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். உன்னிமேனன் பாடிய நதியே நதியே என்கின்ற அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசைக்கோளங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் டுயட் திரைப்படத்தில் இடம்பெற்ற தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. இந்த பாடல் 1994 வெளியான டுயட் திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த பாடலை பாடியவர்கள் SB பாலசுப்ரமணியம், P சுசீலா. இந்த பாடலுக்கான இசை AR ரஹ்மான். இந்த பாடலும் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இதுவரை ராகங்களில் அமைந்த பாடலை கேட்ட நீங்கள் மனநல மருத்துவர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் கூறும் சிங்கிள் பேரண்ட்ஸ், தனிமைப்படுத்தப்பட்ட பெற்றோர் பிள்ளை வளர்ப்பு பற்றிய சிறு கருத்துக்களை இப்போது கேளுங்கள்.
1: சிங்கிள் பேரண்டா இருக்கும் போது எல்லாரும் குழந்தைகள் என்னவாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றியே பெற்றோர்கள் கவனம் செலுத்துறாங்க, அந்த சிங்கிள் பேரண்ட். ஆனா அந்த சிங்கிள் பேரண்ட் எந்த வகையில மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க நினைக்கிறீங்க?
2: இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்றதே ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத ஒரு வார்த்தை. தமிழ்ல என்னன்னு சொல்றது சிங்கிள் பேரண்ட்?
1: ஒற்றை பெற்றோரா?
2: ஒற்றை பெற்றோரான்னு நீங்க கேக்குறீங்க. சோ ஒற்றை பெற்றோர்னு சொன்னா அப்ப ரெண்டு பெற்றோர் மூணு பெற்றோர்னு இருக்குதா? சோ அந்த சிங்கிள் பேரண்ட் பேரண்டிங் ரெண்டு வார்த்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்துல கிடையாது. தாய்மை இருக்குது, தந்தைமை இருக்குது, ஃபாதர்ஹுட் மதர்ஹுட் இருக்குது இங்கிலீஷ்ல. பேரண்டிங்ன்றதுக்கு ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது. அதே மாதிரி சிங்கிள் பேரண்டிங், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்துல குழந்தை வளர்ப்புன்றது ஒரு கூட்டாக தான் நடந்திருக்குது, ஒரு தனிப்பட்ட நபரால் நடத்தப்படவில்லை. இந்த சிங்கிள் பேரண்ட்ன்றது இப்பதான் வந்து நம்ம கலாச்சாரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்குது. இப்ப எப்படி இந்த லிவிங் டுகெதர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப இந்த கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு. அது இதெல்லாம் உளவியல் ரீதியா ஒரு குழந்தை வளர்வதற்கு ஃபாதர் ஃபிகர் மதர் ஃபிகர் தான் தேவை. அது யாரா வேணாலும் இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டிலே நீங்க எடுத்துக்கங்க, ரொம்ப வெற்றிகரமான மனிதர்கள்னு பேசப்படுற அவ்வளோ பேருமே சிங்கிள் பேரண்ட் தான். நீங்க ஏதாவது ஒரு தலைவர், இதுக்கு முன்னால் இருந்தவங்களோ வெற்றிகரமான தமிழகத்துல முதல் நம்பர் ஒன்னா இருந்தவங்களை கேட்டு பாருங்க, அவங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும், அப்பாவை பத்தி நிறைய பேத்துக்கு தெரியாது. இங்க பேசிட்டு இருக்கும் போது நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, இவங்க நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்னா என்னமோ ஒரு படி குறைவாகவோ அல்லது ஏதோ ஒரு களங்கமான வார்த்தையாகவோ பார்க்கப்படுது. முதல்ல அந்த எண்ணத்தை வந்து நீங்க எல்லாரும் விடணும். பேரண்ட்னா அது சிங்கிளா இருந்தா என்ன, மல்டிபிளா இருந்தா என்ன, முதல்ல பேரண்டா இருக்கிறதுக்கு உண்டான குணாதிசயங்கள் லட்சணங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது இருந்தா போறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்புல மிக மிக முக்கியமாக கருதப்படும் காலம் வந்து முதல் 1000 நாட்கள். முதல் 1000 நாட்கள் எப்படி நீங்க குரூம் பண்றீங்களோ அதுதான் வந்து கடைசி வரைக்கும் மேல போறது. இந்த நிறைய பெற்றோர்கள் இந்த முதல் 1000 நாட்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களை பத்தி கவலைப்படுறாங்க. அதாவது வரலாறு படி எடுத்து பாத்தீங்கன்னா, திருமணம்ன்றது வந்து ஏன் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்ப இங்க உட்காந்துக்கும் போது சில பேரை கேட்ட ஏன் மேரேஜ்ன்றது இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் சொல்றாங்க ஒரு துணை அல்லது ஒரு எனக்காக ஒரு ஆள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திருமணம் வந்து நமக்காக ஏற்பட்டதல்ல. உலகத்துல அத்தனை ஜீவராசிகளும் உயிரினங்களும் பிறந்த உடனே அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே அதுவே அதை பார்த்துக்கும், நடந்து போய் தேடி தேடுறதோ பால் குடிக்கிறதோ எதை வேணாலும் செஞ்சுக்கும். மனிதன் குழந்தை மட்டும்தான் முதல் 3 வருஷத்துக்கு யாராவது அவங்கள ஊட்டி வளர்த்தாக்கணும். அந்த வளரலன்னா அந்த குழந்தை சர்வைவ் ஆக முடியாது. குழந்தை கத்துமே ஒழிய தேடி போய் பால் குடிக்காது, தேடி போய் இறை தேடாது, தேடி போய் தன்னை பாதுகாத்துக்காது. நிறைய இடத்துல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வார்த்தைகளே மனைவின்னு சொல்றத விட என் குழந்தையின் தாயார்னு சொல்றதுல பெருமை அடையணும்னு நான் கேட்டுக்கிறது. ஏன்னா அந்த குழந்தைய வந்து உருவாக்குனதுக்கு அடையாளம் இந்த அம்மாதான். நீங்க வந்து குழந்தையின் தாயார்னு பெருமைப்படுங்க. இப்ப ஊர் பக்கம் பாத்தீங்கன்னா, கிராமத்து பக்கம் நிறைய பேர் சொல்லுங்கன்னா எப்படி அடையாளம் சொல்லுவாங்கன்னா, அந்த ராமாயோட பையன், காத்தாடியோட பையன், அலமேலு பையன் தான் சொல்லுவாங்க. யாருமே அப்பம் பேரை பார்த்து கிராமத்துல சொல்ல மாட்டாங்க. டவுன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்பம் பேரை பார்த்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு கலாச்சார வேறுபாடு. அம்மாவுக்கு தான் முக்கியமான பொறுப்புகள். இவங்க யாருமே தனியா இருக்கிறது அப்படின்றத என்ன வகையில வருதுன்னா, பொருளாதார ரீதியாக பொறுப்புகள் இருக்கு. இப்ப நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களே என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நான் உன்னை பாத்துக்குவேன் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க. நான் உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், உனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பேன். அதே மாதிரி பிள்ளைங்களும் என்ன சொல்லுது, நான் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாக இருக்க முடியாது.
1: எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது.
2: ஆமா, எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது. வாழ்க்கையில ரெண்டு முக்கியம், எது தேவை எது விருப்பம்னு இருக்குது. பிள்ளைக்கு தேவையானதை இவர்கள் கொடுக்க வேண்டும். விருப்பமானதை கொடுக்கறதுனால புள்ள சரியா வளராது. இவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விருப்பமானதை கொடுத்துட்டா பிள்ளைங்க வளர்ந்துரும்னு நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு மிக முக்கியமானது என்னன்னா உறவு முறை. தவிர்க்கக்கூடிய உறவுகள், தவிர்க்க முடியாத உறவுகள். தவிர்க்கக்கூடிய உறவுகள் அப்படின்றது நாம எல்லாருமே தவிர்க்கக்கூடிய உறவுகள். தவிர்க்க முடியாத உறவுகள் அப்படின்றது பெற்றோர் பிள்ளைகள். நீங்க என்ன பண்ணாலும் அதை தவிர்க்கவே முடியாது. இங்கேயே சில தாய்மார்களோ பெற்றோர்கள் சொல்றாங்க, அவர் மாதிரியே இருக்குது எனக்கு பயமா இருக்குது. சரி வீட்டுக்காரர் சரியில்லை விட்டுட்டீங்க, இப்ப பையன் என்ன பண்ண போறீங்க, பொண்ணு என்ன போறீங்க, விட முடியாத தவிர்க்க முடியாத உறவுகள் தவிர்க்கக்கூடியவர்கள். இந்த ரெண்டுக்கும் நடுமத்தில் ஒரு ரெண்டும் கட்டம் உறவு சேர்ப்பிருக்கு, அதுதான் கணவன் மனைவி உறவு. தவிர்க்கக்கூடிய உறவும் தவிர்க்க முடியாத உறவுகளும் அது. கணவன் மனைவி உறவு வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைய வளர்க்கத்திற்காக சமூகம் ஏற்படுத்தப்பட்டே ஒரு அமைப்பு. ஆரம்பத்துல லிவிங் டுகெதர் தானே, சங்க காலத்துல எனக்கு கல்யாணமா இருந்துச்சு, அப்பெல்லாம் ஆரம்பத்துல மனுஷன் பிறந்தான் லிவிங் டுகெதர் தான். இப்ப வந்து புதுசா கண்டுபிடிப்பு மாதிரி நாகரிக வளர்ச்சின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. திருமணம் தான் நாகரிக வளர்ச்சி. இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறதுக்காக தான் திருமணம். அதுல ஏன் ரெண்டு பேர் அப்படின்னா, ஏன் அம்மா மட்டும் பாத்துக்கலாம் இல்ல, மதரே போதுமே, தாய் அன்புதான் சிறப்பா இருக்குதுல்ல. ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர், இப்ப இங்கே நீங்க பாத்துங்க மனைவி இறந்துட்டாங்க நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சோ அதுக்காக தான் கல்யாணம்ன்ற ஒன்னு ரெக்கக்னைஸ் பண்ணி லீகலைஸ் பண்ணது சமூகம். நிறைய பேருக்கு இதுக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னே தெரியறது இல்ல. இன்னொன்னு, இந்த குரூப்ல ஒரு வித்தியாசமான இது என்ன பார்த்த அப்படின்னா, ஒரு 4-5 பேர் வந்து என்னுடைய அம்மாவும் இப்படிதான் இருந்தாங்க.
3: எனக்கு அது தோணுச்சு, என்னுடைய நான் ஒரு சிங்கிள் பேரண்டெல்லாம் வளர்க்கப்பட்டேன் அப்படின்னு பல சிங்கிள் பேரண்ட் சொன்னாங்க.
2: இப்ப வந்து லேட்டஸ்டா இருக்கிற ஸ்டடிஸ் கன்ஃபார்ம் என்னன்னா, டைவர்ஸே ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்துருமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா குடும்பங்களிலேயே வந்துகிட்டு இருக்குது, புரியுதா? சோ இவங்க இந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டு வளர்க்கறேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கஷ்டம் சிரமம்ன்ற வார்த்தை எப்ப யூஸ் வரும்ன்றன்னா, என்னால் முடியாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு வேண்டாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது கஷ்டம். இது மூணு இருந்ததுனாலதான் அது வந்து சிரமம். எனக்கு நான் சொன்ன கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன, அதை விட கஷ்டம் உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அதையே பிரியமா பண்ணிக்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் என்ன, இவங்க போன பிறகு எனக்கு கஷ்டம். இப்ப பிள்ளைய படிக்க வைக்கிறதுன்னு சொல்றாங்க பாருங்க, படிக்க வைக்கிறதோ டிகிரி வாங்குறதோ ஒரு தேவை கிடையாது. அவனுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் தேடிட்டு போவான். நீங்க சொத்தை கொடுத்துட்டு போய் இவனுக்கு தைரியம் துணிச்சுனா யாராவது எடுத்துட்டு
3: போயிடும்.
2: ஆமா, சோ இதான் பெற்றோர்கள் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான ஒரு தாழ்வோ அல்லது மனக்குறையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம் நீயா. பாடலுக்கான இசை சங்கர் கணேஷ், பாடலை பாடியவர்கள் SB பாலசுப்ரமணியம், வாணியேராம். இதோ பாடலை கேளுங்கள். அன்று நதி மீது நீராடிய கண்ணன், இன்று ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளமாக.

0: ஊரே சொர்க்கம் எந்தன் பக்கம் வேறில்லையே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1982 வெளியான நினைவெல்லாம் நித்யா என்கின்ற திரைக்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய நீ தானே என் பொன் வசந்தம் என்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.
0: நீதானே எந்தன் பொன் வசந்தம்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
1: இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1984 வெளியான சலங்கை ஒலி திரைப்படத்தில் இருந்து SP பாலசுப்ரமணியம் S ஜானகி பாடிய இது மௌனமான நேரம் என்கின்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1986 வெளியான விக்ரம் திரைப்படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய மீண்டும் மீண்டும் வா என்கின்ற பாடல். இந்த பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

சர்வதேச தமிழ் வானொலியூடாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1988 வெளியான உன்னால் முடியும் தம்பி என்கின்ற திரைப்படத்தில் இருந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய நஞ்சையுண்டு புஞ்சையுண்டு என்கின்ற பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல், ஒரு பொன்மானை நான் பாட தகுதி மிதோம். இந்த பாடல் 1986 மைதிலி என்னை காதலி என்கின்ற திரைக்காக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல். பாடலுக்கான இசை ராஜேந்தர்.

0: இதுவரை நீங்கள் கேட்டது இசை கோலங்கள். நல்லவினியர்களே, மீண்டும் ஒரு தடவை இது போன்றதொரு இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம்.
1: வணக்கம் அன்பான உறவுகளே, நான் உங்கள் கரண். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா, ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து. எப்படி அன்பான உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நிகழ்ச்சிகள் செல்லலாம். வளமை போன்று ஒரு வரியில் இரு பாடல்கள் உங்கள் அமோக வரவேற்புடன் காற்றலையை கலக்கிக் கொண்டிருக்கின்றது என்று நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. உங்கள் கருத்து பரிமாற்றங்கள், உங்கள் குறுஞ்செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் நான் ஒளிபரப்பினாலும் நீங்கள் கேட்ட பாடல்களாகவே நினைத்ததாகவும் கூறியிருந்தீர்கள். அந்த வகையில் எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. மீண்டும் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக எனக்கு அமைகின்றது என்றதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள், அற்புதமான பாடல்களாக புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி நல்ல பாடல்களுடன் காற்றலையை கலக்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் ஒரு வரையில் இரு பாடல்கள் எப்படி ஆரம்பிக்கப் போகின்றது. ஒரு பாடல் ஒலித்தால் அதுக்குள் உள்ளே இருக்கும் ஒரு வரியை ஒலியை எடுத்து வந்து அந்த பாடலின் முதல் வரியாக காற்றலையை கலக்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு வரியின் இரு பாடல்கள் நீங்கள் தான் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். கவனித்துவிட்டு இது வரவில்லை என்றால் எனக்கு சொல்லலாம், நிச்சயமாக அது வரும். கவனிப்பது உங்கள் பொறுப்பு. அற்புதமான ஒரு நிகழ்வாக ஒரு வரியின் இரு பாடல்கள் காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய முதல் பாடல் காற்றலையை அலங்கரிக்க வருகின்றது, கால நேரத்தை அலங்கரிக்க வருகின்றது. இதோ பாடல் காற்றலையில்.

ஐடிஆரின் லண்டன் கழகத்திலிருந்து காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அற்புதமான அட்டகாசமான பாடல்கள் தெரிவுகளுடன் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் ஒரு வரியின் இரு பாடல்களுடன். நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண். காற்றலையில் ஒழித்த பாடல்களுடன் அடுத்து வருகின்ற பாடல் என்னவென்று கேட்டு பார்ப்போம். இந்த பாடல் எங்கே எப்போ எப்பொழுது எங்கே இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்தீர்களா? இதோ பாடல் காற்றலையில்.

இதன் பிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. இதன் பிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. கருப்பாவெழுப்பாய் என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. மனம் கருப்பாவெழுப்பாய் என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. இது கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் துருதுருப்பு. கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் துருதுருப்பு.

கொண்டை புரிவது சிரிப்பு, இதை துணையாய் கொள்ளும் மக்கள் முகத்தில் துறங்கிடும் தனி செழிப்பு. இதை பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல் இழிப்பது ஒரு வகை சிரிப்பு, பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல் இழிப்பதும் ஒரு வகை சிரிப்பு, அதன் பலனாய் உடனே பரிசாய் கிடைப்பது காதல் இந்த பழ செருப்பு, காதல் இந்த பழ செருப்பு.

தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு. வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த திருப்பு. ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த திருப்பு. இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு. இது அடங்கி நடப்பவன் அசட்டு சிரிப்பு. இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு.

Ah!

0: வேண்டும்.
1: டேய் இருடா, இன்ன ஜோக்கே சொல்லடா.
0: அவள் மொத்தம் மொத்தாக சிரிக்கிறாள், மூக்கு மொழியுமாயிருக்கிறாள்.
2: மகன் சொன்னானா?

காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது அற்புதமான பாடல் தெளிவுகளுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள் சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண்.

துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க. துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க. பாம்பு வந்து கடிக்கையில் பாழு உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு? இது கீழ்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. இது பட்டினத்தார் கையில்

அழ விட்டு ஓடி விட்டா கூட்டத்தோடு, அழ விட்டு ஓடி விட்டா கூட்டத்தோடு. காட்டலையில் ஒழித்தொழிந்தது அற்புதமான ஒரு பாடல். எப்பொழுது எங்கே கேட்டாலும் உண்மையில் மனதில் கண்ணீர் வைக்க வருகின்ற ஒரு பாடலாக காட்டலையில் ஒழித்தொழிந்தது. தண்ணீரிலே மீனுண்டு தரையில் மானுண்டு, மாத்தி வச்சா தீந்து விடும் கணக்கு என்று சொல்லி பாடல் கரை ஒழித்தொழிந்தது. தண்ணீரில் மீன் இருக்கத்தான் வேண்டும், தரையிலே மான் இருக்கத்தான் வேண்டும். மானக்கொண்டே தண்ணீர் வைத்தாலும் மீனக்கொண்டே தரையில் வைத்தாலும் இரண்டுமே இறந்துவிடும். அப்படியாக சொல்லி அற்புதமான ஒரு பாடலாக காற்றலையில் ஒழித்தொழிந்தது. எப்பொழுது யார் எங்கே கேட்டாலும் இந்த பாடலுக்கு அடிமையாகாத ஆட்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் என்றால் நான் சொல்ல தோன்றும். அப்படியான ஒரு வரியில் இரு பாடல்கள் அற்புதமாக காற்றலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றதை நினைக்கும் போது எனக்கும் சந்தோஷமாக இருக்கின்றது. நீங்கள் கேட்கின்ற உங்களுக்கும் அளவில்லா ஆனந்தம் அடைவீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்து வரும் பாடல்களையும் கேட்டு மகிழ்வோம். இதோ பாடல் காற்றலையில்.

காற்றலையில் ஒழித்து வருகின்றது. ஒருவரையில் இரு பாடல்கள், அற்புதமான பாடல் தெரிவுகளுடன் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருந்தேன். ஒருவரையில் இரு பாடல்கள், மஞ்சளில் ஆரம்பித்து மஞ்சளில் முடிகின்றது இன்றைய பாடல். இடையினடுவே வேற வேற பாடல்கள் வந்தாலும் மங்களகரமாக முடிகின்றது இன்றைய மன்னிக்கவும் இன்றைய ஒருவரையில் இரு பாடல்கள், அற்புதமான அட்டகாசமான பாடல் தெரிவுகளாக காற்றலையில் ஒளித்தந்து நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலிகத்திலிருந்து நான் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருந்தேன். நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்று நம்பிக்கொண்டு நன்றி வணக்கம் அன்பான உறவுகளே.

இசை சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு ரவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானலையில் உங்களுடன் அன்புடன் மு ராஜன். இசைச்சாரல் நிகழ்வில் முதலில் வருவது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரம் SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் வாழ்வே மாயம் திரைக்காக இடம்பெறுகின்றது. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இதோ பாடலை கேளுங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து வருகிறது. பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இசைச்சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலை பாடியவர் இன்றைய நட்சத்திரம் SP பாலசுப்ரமணியம்.

கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். SP பாலசுப்ரமணியம் பாடி அடுத்து வருகின்ற பாடல் பாட்ஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் என்கின்ற பாடல். பாடலை கேளுங்கள்.

ஓடி வந்து ஏறு, இறக்கமுள்ள மனசு காரண்டா, நான் ஏழைக்கெல்லாம் சொந்த காரண்டா.

இசை சாரல் நிகழ்வில் ஒலித்தது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஒலித்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். அடுத்து வருவது அன்றும் இன்றும். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அன்றும் இன்றும். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்று பாடிய பாடல், இதய கோயில் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா பாடிய இதயம் ஒரு கோயில்.

சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற இன்று பாடிய பாடல் இசைஞான் இளையராஜா அவர்கள் மாரி திரைப்படத்துக்காக பாடிய பாடல் இதோ.

சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும். அடுத்து வருகின்ற அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பொட்டு வைத்த முகமோ. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை சாரல் நிகழ்ச்சி. இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது சில திரை இசை பாடல்கள். இதோ திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

நீங்கள் கேட்டது இசை சாரல் நிகழ்ச்சி. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே.

நீங்கள் கேட்கவிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் முதலில் வருவது ராகங்களை அடிப்படையாக வைத்து இசையமைக்கப்பட்ட திரைப்பட பாடல்கள். அந்த வகையில் 1997 வெளியான மின்சார கனவு என்கின்ற திரையில் இருந்து இசைப்பியல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே என்கின்ற பாடல். இந்த பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல். இங்கே ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த அந்த பாடலை இப்போது கேளுங்கள். Thank you.

நீங்கள் கேட்ட அந்த பாடல் மின்சார கணவத்திரையில் இருந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 2000 ஆண்டில் வெளியான ரிதம் திரையில் இருந்து இசைப்பியல் AR ரஹ்மான் அவர்களால் ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். உன்னிமேனன் பாடிய நதியே நதியே என்கின்ற அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் டுயட் திரைப்படத்தில் இடம்பெற்ற தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. இந்த பாடல் 1994 வெளியான டுயட் திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா. இந்த பாடலுக்கான இசை ஏ ஆர் ரஹ்மான். இந்த பாடலும் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இதுவரை ராகங்களில் அமைந்த பாடலை கேட்ட நீங்கள் மனநல மருத்துவர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் கூறும் சிங்கிள் பேரண்ட்ஸ், தனிமைப்படுத்தப்பட்ட பெற்றோர் பிள்ளை வளர்ப்பு பற்றிய சிறு கருத்துக்களை இப்போது கேளுங்கள்.
1: சிங்கிள் பேரண்டா இருக்கும் போது எல்லாரும் குழந்தைகள் என்னவாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றியே பெற்றோர்கள் கவனம் செலுத்துறாங்க, அந்த சிங்கிள் பேரண்ட். ஆனா சிங்கிள் பேரண்ட் எந்த வகையில மனரீதியா பாதிக்கப்படுறாங்க நினைக்கிறீங்க?
2: இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்றதே ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத ஒரு வார்த்தை. தமிழ்ல என்னன்னு சொல்றது சிங்கிள் பேரண்ட்?
1: ஒற்றை பெற்றோரா?
2: ஒற்றை பெற்றோரான்னு நீங்க கேக்குறீங்க. சோ ஒற்றை பெற்றோர்னு சொன்னா அப்ப ரெண்டு பெற்றோர் மூணு பெற்றோர்னு இருக்குதா? சோ இந்த சிங்கிள் பேரண்ட் பேரண்டிங் ரெண்டு வார்த்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்துல கிடையாது. தாய்மை இருக்குது, தந்தைமை இருக்குது, ஃபாதர்ஹுட் மதர்ஹுட் இருக்குது இங்கிலீஷ்ல. பேரண்டிங்ன்றதுக்கு ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது. அதே மாதிரி சிங்கிள் பேரண்டிங், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்துல குழந்தை வளர்ப்புன்றது ஒரு கூட்டாக தான் நடந்திருக்குது, ஒரு தனிப்பட்ட நபரால் நடத்தப்படவில்லை. இந்த சிங்கிள் பேரண்ட்ன்றது இப்பதான் வந்து நம்ம கலாச்சாரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்குது. இப்ப எப்படி இந்த லிவிங் டுகெதர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப இந்த கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு, அது இதெல்லாம் உளவியல் ரீதியா ஒரு குழந்தை வளர்வதற்கு ஃபாதர் ஃபிகர் மதர் ஃபிகர் தான் தேவை. அது யாரா வேணாலும் இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டிலேயே நீங்க எடுத்துக்கங்க, ரொம்ப வெற்றிகரமான மனிதர்கள்னு பேசப்படுற அவ்வளோ பேருமே சிங்கிள் பேரண்ட் தான். நீங்க ஏதாவது ஒரு தலைவர் இதுக்கு முன்னால் இருந்தவங்களோ வெற்றிகரமான தமிழகத்துல முதல் நம்பர் ஒன்னா இருந்தவங்களை கேட்டு பாருங்க, அவங்க அம்மாவை பத்தி அவங்களுக்கு நிறைய தெரியும், அப்பாவை பத்தி நிறைய பேத்துக்கு தெரியாது. இங்க பேசிட்டு இருக்கும்போது நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, இவங்க நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்னா என்னமோ ஒரு ஒரு படி குறைவாகவோ அல்லது ஏதோ ஒரு களங்கமான வார்த்தையாகவோ பார்க்கப்படுது. முதல்ல அந்த எண்ணத்தை வந்து நீங்க எல்லாரும் விடணும். பேரண்ட்னா அது சிங்கிளா இருந்தா என்ன, மல்டிபிளா இருந்தா என்ன? முதல்ல பேரண்டா இருக்கிறதுக்கு உண்டான குணாதிசயங்கள் லட்சணங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது இருந்தா போறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்புல மிக மிக முக்கியமாக கருதப்படும் காலம் வந்து முதல் 1000 நாட்கள். முதல் 1000 நாட்கள் எப்படி நீங்க குரூம் பண்றீங்களோ அதுதான் வந்து கடைசி வரைக்கும் மேல போறது. இந்த நிறைய பெற்றோர்கள் இந்த முதல் 1000 நாட்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களை பத்தி கவலைப்படுறாங்க. அதாவது வரலாறு படி எடுத்து பாத்தீங்கன்னா, திருமணம்ன்றது வந்து ஏன் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்ப இங்க உட்கார்ந்துக்கும் போது சில பேரை கேட்டேன் ஏன் மேரேஜ்ன்றது இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் சொல்றாங்க ஒரு துணை அல்லது ஒரு எனக்காக ஒரு ஆள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திருமணம் வந்து நமக்காக ஏற்பட்டதல்ல. உலகத்துல அத்தனை ஜீவராசிகளும் உயிரினங்களும் பிறந்த உடனே அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே அதுவே அதை பார்த்துக்கும், நடந்து போய் தீரி தேடுறதோ பால் குடிக்கிறதோ எதை வேணாலும் செஞ்சுக்கும். மனிதன் குழந்தை மட்டும்தான் முதல் 3 வருஷத்துக்கு யாராவது அவங்கள ஊட்டி வளர்த்தாக்கணும். அந்த வளரலன்னா அந்த குழந்தை சர்வைவ் ஆக முடியாது. குழந்தை கத்துமே ஒழிய தேடி போய் பால் குடிக்காது, தேடி போய் இறை தேடாது, தேடி போய் தன்னை பாதுகாத்துக்காது. நிறைய இடத்துல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வார்த்தைகளே மனைவின்னு சொல்றதை விட என் குழந்தையின் தாயார்னு சொல்றதுல பெருமை அடையணும்னு நான் கேட்டுக்கிறது. ஏன்னா அந்த குழந்தைய வந்து உருவாக்குனதுக்கு அடையாளம் நம்ம தான். நீங்க வந்து குழந்தையின் தாயார்னு பெருமைப்படுங்க. இப்போ ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா கிராமத்து பக்கம் நிறைய பேர் சொல்லுங்கன்னா எப்படி அடையாளம் சொல்லுவாங்கன்னா, அந்த ராமாயோட பையன், காத்தாடியோட பையன், அலமேலு பையன் தான் சொல்லுவாங்க. யாருமே அப்பம் பேரை பார்த்து கிராமத்தில் சொல்ல மாட்டாங்க. டவுனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்பம் பேரை பார்த்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு கலாச்சார வேறுபாடு. அம்மாவுக்கு தான் முக்கியமான பொறுப்புகள். இவங்க யாருமே தனியாக இருக்கிறது அப்படின்றத என்ன வகையில் வருதுன்னா, பொருளாதார ரீதியாக பொறுப்புகள் இருக்கு. இப்ப நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களே என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நான் உன்னை பாத்துக்குவேன் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க. நான் உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், உனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பேன். அதே மாதிரி பிள்ளைங்களும் என்ன சொல்லுது, நான் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாக இருக்க முடியாது.
1: எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது.
2: ஆமா, எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது. வாழ்க்கையில ரெண்டு முக்கியம், எது தேவை எது விருப்பம்னு இருக்குது. புள்ளைக்கு தேவையானதை இவர்கள் கொடுக்க வேண்டும். விருப்பமானதை கொடுக்கறதுனால புள்ள சரியா வளராது. இவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விருப்பமானதை கொடுத்துட்டா பிள்ளைங்க வளர்ந்துரும்னு நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு மிக முக்கியமானது என்னன்னா உறவு முறை. தவிர்க்கக்கூடிய உறவுகள், தவிர்க்க முடியாத உறவுகள். தவிர்க்கக்கூடிய உறவுகள் அப்படின்றது நாம எல்லாருமே தவிர்க்கக்கூடிய உறவுகள். தவிர்க்க முடியாத உறவுகள் அப்படின்றது பெற்றோர் பிள்ளைகள். நீங்க என்ன பண்ணாலும் அதை தவிர்க்கவே முடியாது. இங்கேயே சில தாய்மார்களோ பெற்றோர்கள் சொல்றாங்க, அவர் மாதிரியே இருக்குது, எனக்கு பயமா இருக்குது. சரி, வீட்டுக்காரர் சரி இல்ல, விட்டுட்டீங்க, பையன் என்ன பண்ண போறீங்க, பொண்ணு என்ன போறீங்க, விட முடியாத, தவிர்க்க முடியாத உறவுகள், தவிர்க்கக்கூடியவர்கள். இந்த ரெண்டுக்கும் நடுமத்தில் ஒரு ரெண்டும் கட்டம் உறவு சேர்ப்பு இருக்கு, அதுதான் கணவன் மனைவி உறவு. தவிர்க்கக்கூடிய உறவும் தவிர்க்க முடியாத உறவுகளும். அது கணவன் மனைவி உறவு வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைய வளர்க்கறதுக்காக சமூகம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஆரம்பத்துல லிவிங் டுகெதர் தானே, சங்க காலத்துல நான் கல்யாணமா இருந்துச்சு, அப்பெல்லாம் ஆரம்பத்துல மனுஷன் பிறந்தான் லிவிங் டுகெதர் தான். இப்ப வந்து புதுசா கண்டுபிடிப்பு மாதிரி நாகரிக வளர்ச்சின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. திருமணம் தான் நாகரிக வளர்ச்சி. இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறதுக்காக தான் திருமணம். அதுல ஏன் ரெண்டு பேர் அப்படின்னா, ஏன் அம்மா மட்டும் பாத்துக்கலாம் இல்ல, மதரே போதுமே, தாய் அன்புதான் சிறப்பா இருக்குதுல்ல. ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர், இப்ப இங்கே நீங்க பாத்துங்க, மனைவி இறந்துட்டாங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சோ அதுக்காக தான் கல்யாணம்ன்ற ஒண்ணு ரெக்கக்னைஸ் பண்ணி லீகலைஸ் பண்ணது சமூகம். நிறைய பேருக்கு இதுக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்கேனே தெரியறது இல்ல. இன்னொன்னு, இந்த குரூப்ல ஒரு வித்தியாசமான இது என்ன பார்த்த அப்படின்னா, ஒரு 4-5 பேர் வந்து என்னுடைய அம்மாவும் இப்படிதான் இருந்தாங்க.
3: எனக்கு அது தோணுச்சு, என்னுடைய நான் ஒரு சிங்கிள் பேரண்டா வளர்க்கப்பட்டேன் அப்படின்னு பல சிங்கிள் பேரண்ட் சொன்னாங்க.
2: இப்ப வந்து லேட்டஸ்டா இருக்கிற ஸ்டடிஸ் கன்ஃபார்ம் பண்ணாக்கா வளர்க்கறது என்னன்னா, டைவர்ஸே ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்துருமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா குடும்பங்களிலேயே வந்துகிட்டு இருக்குது, புரியுதா? சோ இவங்க இந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டு வளர்க்கறேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கஷ்டம் சிரமம்ன்ற வார்த்தை எப்ப யூஸ் வரும்ன்றன்னா, என்னால் முடியாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு வேண்டாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது கஷ்டம். இது மூணு இருந்ததுனாதான் அது வந்து சிரமம். எனக்கு நான் சொல்ல கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன, அதை விட கஷ்டம் உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அதையே பிரியமா பண்ணிக்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் என்ன, இவங்க போன பிறகு எனக்கு கஷ்டம். இப்ப பிள்ளைய படிக்க வைக்கிறதுன்னு சொல்றாங்க பாருங்க, படிக்க வைக்கிறதோ டிகிரி வாங்குறதோ ஒரு தேவை கிடையாது. அவனுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் தேடிட்டு போவான். நீங்க சொத்தை கொடுத்துட்டு போய் இவனுக்கு தைரியம் துணிச்சுனா யாராவது எடுத்துட்டு
3: போயிடும்.
2: ஆமா, சோ இதான் பெற்றோர்கள் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான ஒரு தாழ்வோ அல்லது மன குறையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம் நீயா. பாடலுக்கான இசை சங்கர் கணேஷ். பாடலை பாடியவர்கள் SB பாலசுப்ரமணியம், வாணியேராம். இதோ பாடலை கேளுங்கள். அன்று நதி மீதி நீராடிய கண்ணன், இன்று ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளமாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1982 வெளியான நினைவெல்லாம் நித்யா என்கின்ற திரைக்காக SB பாலசுப்ரமணியன் பாடிய நீ தானே என் பொன் வசந்தம் என்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
1: இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1984 வெளியான சலங்கை ஒலி திரைப்படத்தில் இருந்து SP பாலசுப்ரமணியம் S ஜானகி பாடிய இது மௌனமான நேரம் என்கின்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1986 ஆண்டு வெளியான விக்ரம் திரைப்படத்தில் இருந்து SB பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடிய மீண்டும் மீண்டும் வா என்கின்ற பாடல். இந்த பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

சர்வதேச தமிழ் வானொலியூடாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசைக்கோலங்கள். இசைக்கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1988 வெளியான உன்னால் முடியும் தம்பி என்கின்ற திரைப்படத்தில் இருந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய நஞ்சையுண்டு புஞ்சையுண்டு என்கின்ற பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல், ஒரு பொன்மானை நான் பாட தகுதி மிதோம். இந்த பாடல் 1986 மைதிலி என்னை காதலி என்கின்ற திரைக்காக SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல். பாடலுக்கான இசை ராஜேந்தர்.

0: இதுவரை நீங்கள் கேட்டது இசை கோலங்கள். நல்ல நேயர்களே, மீண்டும் ஒரு தடவை இது போன்றதொரு இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். ஆம், புத்தாண்டு பிறந்துவிட்டது. ஆங்கில புத்தாண்டு 2021 முடிவடைந்து 2022 ஆண்டிற்குள் நாம் காலடி எடுத்து வைக்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி புத்தாண்டின் முதல் மறக்க முடியுமா நிகழ்ச்சியாக அமைந்து கொள்கின்றது. பிறந்திருக்கும் இந்த புத்தாண்டு அனைவருக்குமே நல்லதொரு சுபீட்சத்தை, மனதிற்கு சுகந்தரும் வாழ்வை அமைத்து தர வேண்டும். எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். சகல சௌபாக்கியங்களையும் எல்லோரும் பெற்று சிறப்புடனே இனிதே வாழ்வதற்கு எல்லாம் வல்ல ஆண்டவன் அருளும் ஆசியும் அதிர்ஷ்டமும் துணையாக இருக்கட்டும். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய சில பாடல்களை உங்களுக்காக நான் வழங்கப் போகின்றேன். சினிமாவில் என்று பார்த்தால் அவருடைய முதல் பாடல் கந்தன் கருணை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றது. 67 வெளியானது. மாபெரும் பொருட்செலவில் இந்த திரைப்படத்தை ALS நிறுவனம் சார்பாக ALS சீனிவாசன் தயாரித்தார். எத்தனையோ நடிக நடிகையர் இந்த திரைப்படத்தில் அற்புதம் படைத்திருந்தார்கள். இதிலே கந்தனாக, முருகனாக நடித்தவர் சிவகுமார், தெய்வானியாக KR விஜயா, வள்ளியாக ஜெயலலிதா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, KB சுந்தராம்பாள், இன்னமும் அந்த காலத்திலே பிரபலமாக இருக்கக்கூடிய அற்புதமான நடிக நடிகையர் எல்லோரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். நடிகர் திலகம், சாவித்ரி மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் பி. சுஷீலாவும் சூலமங்கலம் ராஜலட்சுமியும் இணைந்து பாடிய பூவை செங்குட்டுவன். இன்றைய கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்லகம், KV மகாதேவன். இந்த திரைப்படத்தில் சிறப்பான இசையை வழங்கியமைக்காக சிறந்த இசையமைப்பாளர் என அகில இந்திய ரீதியில் தேசிய விருதை பெற்றுக்கொண்டார் திரைசத்லகம், KV மகாதேவன். KV சுந்தராம்பாளுக்கும் சிறந்த பாடகி விருது கிடைத்தது. இந்த பாடல் காட்சியில் சிவகுமாருடன் KR விஜயாவும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும், சூலமங்கலம் ராஜலட்சுமி KR விஜயாவுக்காக பின்னணி பாட, பி. சுஷீலா கலைச்செல்விக்காக பின்னணி பாடியிருக்கின்றார். இது பூவை செங்குட்டுவன் எழுதிய முதல் பாடல். சினிமாவிலும் இதுதான் முதல் பாடல். ஆனால் இந்த திரைப்படம் வெளியாகும் முன்னரே இன்னொரு திரைப்படம் வெளியாகிவிட்டது, அதனை பின்னால் பார்க்கலாம்.

முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கந்தன் கருணை, பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதிய சில பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. 67 கந்தன் கருணை வெளியானது என்று கூறியிருந்தேன். அதற்கு முன்னரே கௌரி கல்யாணம் என்ற திரைப்படம் சரவணா பிலிம் சார்பில் ஜி என் வேலுமணி தயாரிக்க கருப்பு வெள்ளையில் வெளியாகிவிட்டது. இந்த திரைப்படத்திலும் இடம்பெற்ற இந்த பாடலை பி சுசீலாவும் சீலமங்கலம் ராஜலட்சுமியும் பாடியிருக்கின்றார்கள். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் கே சங்கர். இதற்கும் முன்னர் இடம்பெற்ற பாடல் கந்தன் கருணை திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தை இயக்கியவர் இறையருட் செல்வர் ஏ பி நாகராஜன். கௌரி கல்யாணம் திரைப்படம் 66 வெளியானது. இந்த திரைப்படத்தில் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், ஜெயலலிதா, ஷீலா, பண்டரிபாய் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் காட்சியில் நடிகை ஷீலாவும் ஜெயலலிதாவும், ஜெயலலிதாவுக்கு பி சுஷீலா பாட, சூலமங்கலம் ராஜலட்சுமி ஷீலாவுக்காக பாடியிருக்கின்றார். இதுவும் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல். கந்தனை பற்றி கந்தன் மேல் பாடல்கள் எழுதுவதென்றால் பூவை செங்குட்டுவனுக்கு அல்வா சாப்பிடுவதை போல. எத்தனையோ தனிப்பாடல்களும் கந்தன் மேல் எழுதியிருக்கின்றார். திரைப்படங்களிலும் அவ்வாறே. கந்தன் கருணை திரைப்படத்தில் முதலில் ஒலித்த பாடல் ஒரு பக்தி பாடலாகத்தான் முதல் தனிப்பாடலாக இருந்தது. அதனை திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள். அது அருமையாக இருக்க கந்தன் கருணை திரைப்படத்தில் அவருடைய பாடலை எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள் ஏ எல் சீனிவாசனும் ஏ பி நாகராஜனும். இதோ கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் உங்களுக்காக. திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள் ஏ எல் சீனிவாசனும் ஏ பி நாகராஜனும். இதோ கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் உங்களுக்காக. திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள் ஏ எல் சீனிவாசனும் ஏ பி நாகராஜனும். இதோ கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் உங்களுக்காக. திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் எடுத்து

திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள். ஏ எல் சீனிவாசனும் ஏ பி நாகராஜனும். இதோ கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் உங்களுக்காக. திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள். ஏ எல் சீனிவாசனும் ஏ பி நாகராஜனும். இதோ கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் உங்களுக்காக.

எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள் ஏ எல் சீனிவாசனும் ஏ பி நாகராஜனும். இதோ கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் உங்களுக்காக.

வணக்கம் எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள். ஏ எல் சீனிவாசனும் ஏ பி நாகராஜனும். இதோ கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் உங்களுக்காக.

வாய் மணக்கம் எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள் ஏ எல் சீனிவாசனும் ஏ பி நாகராஜனும். இதோ கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் உங்களுக்காக. திருப்புகழை பாட பாட வாய் மணக்கம் எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள் ஏ எல் சீனிவாசனும் ஏ பி நாகராஜனும். இதோ கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் உங்களுக்காக.

எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள் ஏ எல் சீனிவாசனும் ஏ பி நாகராஜனும். இதோ கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் உங்களுக்காக. திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டு

வாய் மணக்கும் எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள் ஏ எல் சீனிவாசனும் ஏ பி நாகராஜனும். இதோ கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் உங்களுக்காக. திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள் ஏ எல் சீனிவாசனும் ஏ பி நாகராஜனும். இதோ கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் உங்களுக்காக.

ஐ மணக்கம் எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள். ஏ எல் சீனிவாசனும் ஏ பி நாகராஜனும். இதோ கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் உங்களுக்காக.

திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள். ஏ எல் சீனிவாசனும் ஏ பி நாகராஜனும். இதோ கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் உங்களுக்காக.

வாய்மணக்கம் எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள். ஏ எல் சீனிவாசனும் ஏ பி நாகராஜனும். இதோ கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் உங்களுக்காக. திருப்புகழை பாட பாட வாய் மணக்கம் எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள். ஏ எல் சீனிவாசனும் ஏ பி நாகராஜனும். இதோ கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் உங்களுக்காக.

வணக்கம் எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள். ஏ எல் சீனிவாசனும் ஏ பி நாகராஜனும். இதோ கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் உங்களுக்காக.

எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள் ஏ எல் சீனிவாசனும் ஏ பி நாகராஜனும். இதோ கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் உங்களுக்காக. திருப்புகழை பாட பாட வாய் மணக்கோ எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள் ஏ எல் சீனிவாசனும் ஏ பி நாகராஜனும். இதோ கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் உங்களுக்காக.

வணக்கம் எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள். ஏ எல் சீனிவாசனும் ஏ பி நாகராஜனும். இதோ கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் உங்களுக்காக.

வாய் மணக்கும் எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள் ஏ எல் சீனிவாசனும் ஏ பி நாகராஜனும். இதோ கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் உங்களுக்காக.

எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள் ஏ எல் சீனிவாசனும் ஏ பி நாகராஜனும். இதோ கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் உங்களுக்காக. திருப்புகழை பாட பாட வாய் மணக்கோ எடுத்து திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொண்டார்கள் ஏ எல் சீனிவாசனும் ஏ பி நாகராஜனும். இதோ கௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் உங்களுக்காக.

நேரில் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது உள்ள கலந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. நிகழ்ச்சியில் உங்கள் உள்ளம் கவர்ந்த இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலியின் உள்ளம் கவர்ந்த ராகங்கள்.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உள்ளம் கவர்ந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. கலிக நேரம் இப்பொழுது 12:29, அக்கிராட்சியத்தில் 11:29, கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 6:29, தமிழகம் மற்றும் தாயகத்தில் 3:29.

0: இடம்பெற்று கொண்டிருப்பது உள்ளம் கவர்ந்த ராகங்கள். ஒரு இனிய பாடலை கேட்டோம், நிலை மாறும் உலகில் என்கின்ற பாடல். இணைப்பிலே வந்திருக்கிற அன்புக்குரிய செல்வராணி அம்மா, வணக்கம் அம்மா. அப்படியே இருக்கிறீங்க, என்னம்மா சொல்றது இன்னைக்கு உங்களோட ஊர்?
1: கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு.
0: சரியா உங்களுக்கு வர தொடங்க இல்லை?
1: இன்னும்
0: நாங்க வெயில் கொண்டாட்டத்தில் இருக்கிறோமா, தொடர்ச்சியாகவே 30 மேல, இப்ப காலையிலேயே 32-33 என்கின்ற அளவுல வந்து ஓடிக்கொண்டிருக்குது. அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறோம். அது அதன் வேலையை காட்ட நாங்க பார்த்து கொண்டிருக்க வேண்டிய தானேம்மா. என்ன குளிர் வந்தால் நமக்கு குளிர்தான், வெயில் வந்தாலும் நமக்கு தான், புயல் வந்தாலும் நமக்கு தான், எந்த துன்பம் வந்தாலும் நமக்கு தான். எல்லாம் என்னம்மா
1: இல்லாம எங்களுக்கு நினைத்து கொண்டா துன்பம் இல்லை.
0: அவ்வளவுதான், அவ்வளவுதான்.
1: உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மிக மிக இனிமையான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நீங்கள் செய்கின்ற தொண்டு என்றும் தொடர வேண்டும்.
0: அம்மா படம் வீடியோக்கள் பாத்தீங்களா?
1: என்னம்மா
0: படங்கள் வீடியோக்கள் பாத்தீங்களா?
1: இனிதான் பார்க்க போறேன், அவருக்கு நேரம் இல்லை, பார்த்து சொல்லுவா.
0: சரியம்மா, உங்களோட வாட்ஸ்அப்ல நடக்காம பாருங்க.
1: நான் பார்த்தேன், எனக்கு அவ்வளவு வரி இல்லை.
0: சரியா, பாருங்க வாட்ஸ்அப்ல நடக்க பாருங்க.
1: அதுக்கு என்ன?
0: சரியம்மா, சரி சொல்லுங்கம்மா.
1: குளிர்தான் தம்பி விட்டுட்டு போவதில்லை.
0: ஆமாம்மா, அது வந்து நமக்கு அந்த உடலில் நோய் எதிர்ப்பு சக்திகளும் குறைகிற நேரங்கள் தானேம்மா. அப்ப அதுக்கேற்ற மாதிரி அந்த துன்பங்கள் வரத்தானேம்மா செய்யும்.
1: மற்றும் நீங்களும் குடும்பத்தாரும் என்றும் சுகமாக மகிழ்வாக குடும்ப சமீபர்களாக நீண்ட நெடுங்காலம் வாழவும் என்னுடைய சகவானொலி ஜோம்பானொலி அதிபர்கள், கலைஞர்கள், பத்து பெருமக்கள், நேயர்கள் எல்லோருக்கும் இனிமையான வார்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் நேரம் சுருக்கமாக இருப்பதனாலே நாங்கள் தேவாரத்துக்கு போகின்றோம்.
0: அம்மா என்ன பாடலாம் கேட்க போறோம்?
1: இன்றைக்கு தம்பி, அது அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே உரிமை கீதம் பாடுவோம்.
0: ஓகே, மாடுப்பா பாடலுக்கு போ, நீங்கள் தேவாரத்தை எடுத்து வரங்களமாக போம்.
1: திருச்சிட்டம்பலம் ஆனோர் ஏத்தும்பும் பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும்பும் பிரிவினாவடியார்க்கு ஒன்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாயே தீரா நோய் தீர்த்தருளவல்லான் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருளவல்லான் திரிபுரங்கள் தீயன துன்சிலைகை கொண்ட ஊரானை புள்ளிருக்கு வேறுரானை போற்றாதே ஆற்றனாள் நாடரும் அறியுநாதனே, வானநாடரும் அறியுநாதனே, மறையின் ஊரமும் தொடருநாதனே, ஏனை நாடரும் தெரியுநாதனே, என்னை ஆண்டு கொண்டவா என்னை ஆண்டு உண்டவாணை நாடகம் மாடுவித்தவா உருகே நானே பருகமைத்தவா ஞான நாடகம் மாடுவித்தவா நயவையகத்தே உடைய இச்சையே இச்சையேனத்துவா சங்கரா சூரபாணியே தானுவே சிவனே கனகன துணே கற்பக குழுந்தே கண்கள் மூன்றுடையதோர் கரும்பே கண்கள் மூன்றுடையதோர் கரும்பே அனகனே குமர விநாயக சனக அம்பலத்தவரசுகரனே உலகளல் இணை என்னெஞ்சினுள்ளினிதா தாதையத்தாளர்கள் ஈசிய சண்டிக்கு இவ்வண்டத்துடனுடனே பூதலத்தோறும் வணங்க பொற்கோயிலும் ஓநகமும் அருளே பூதலத்தோறும் வணங்க பொற்கோயிலும் ஓநகமும் அருளே சோதி மணிமுடித்த மமும் நாமமும் தொண்டுக்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு ஓருமே பல்லாண்டு ஓருமே பெண்ணிலாமலர்ந்த உரிஞாய் முந்தந்திர் நடம் கும்பிடப்பட்டு மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு ஆலிதாமிங்கமாவோ கண்ணில் ஆனந்த அருவினீர் சொரிய கைமலர் ருச்சி மேற்குவித்தே பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் அருவினார் பணிந்தும் பந்தியும் அலங்கலும் கரிய புருவச்சினும் கர்ண கும்பலமும் மதிமுக மண்டலமும் முதல் கஸ்தூரி பொட்டும் மட்டும் அமுத மொழியும் சுரிய உபையின் கனியதரமும் குமிழ்ந்தனிய நாசியும் குந்தனிகர் தந்தமும் கோடு சூடானகலமும் மாறணிந்து உருமாந்த வனமுடையும் மேகலையும் மணி நோபுர பாதமும் வந்து எனது முன்னன்று வந்து எனது முன்னன்று மந்தாசமமாக வல்வினையை மாற்றுவாயே வல்வினையை மாற்றுவாயே ஆறு மணி வானில் உலகாரர்கள் போல நிறையாதிகளவூரின் வாழ்வே அமுதியில் சிறு பாக மகளாத சுகபாணி அருள்வாமியே அபிராமியே அமுதியில் தருடுவாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே இதுபோது முந்த விடியாலும் இந்த நுதலாலும் ஒன்றே இளையோர்தம் விரிவான சிந்தை உருவாகினொன்று விரல் வேறு சிந்தை இணையாலே இதமாகி இன்பம் அது போத உண்டு இனி நாளும் என்று மணிமாதர் இழுவாய துன்பம் அருமாயை வந்து என்னை ஈர்வதென்றும் பொழியாதோ மது சூடி அண்டர் பதிவாழ மண்டி வருமாலம் உண்டு விடையே மறவாத சிந்தை அடியார்கள் பங்கில் பருதேவ சம்பு தருவாலா மறவாத சிந்தை அடியார்கள் பங்கில் வருதேவ சம்பு தருவாலா அதிமாயமன்றி வரு சூழல் போன்ற அகில் வேல் கொண்டன்று பொறும் வீரா அழகான செம்பொன்மை மேதமர்ந்து அலைவாய் புகந்த எருமாளே அழகான சும்பொன்மை மேலமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாடே செய்த திருச்சிட்டம்பலம் நம் பார்வதி வழியே மாதேமா தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டிற்கு விரைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க
0: நன்றி அம்மா. மிக சிறப்பு போன்று சிறப்பாக வந்து அதிகாலையிலே திருவாரம் திருவாசகம் தந்தமைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் அம்மா. அவைய பாடலை கேட்போம், அதை வந்த பறவை போல நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம் அம்மா.
1: நன்றி வணக்கம் தம்பி, நாளை சந்திப்போம். அதை நீங்க சொல்றது மிக திறமை என்று
0: நாளைக்கு சந்திக்கலாமாம்மா. நான் தற்செயலாக சந்திப்பம் விராட்டன் உங்களுக்கு சொல்லுவேன், நாளை இந்த நிகழ்ச்சிக்கு வருவேன், சந்திப்போம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி, நன்றி வணக்கம். இதுவரை இணைப்பில் இருக்கிற ராதாகிருஷ்ணன் வணக்கம். அம்மா சொல்லி சென்றிருக்கிறார், இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க வையகம் வாழவன் கொண்டு அம்மா சொல்லி சென்றிருக்கிறார். மகிழ்ச்சி என்ன?
2: அதான் தேவரம் எல்லாம் முடிஞ்சோன்னு தஞ்சனை கிடையாது, டைம்கள் கொஞ்சம் அப்படி இப்படி வழி அடிச்சு விட்டா தனி லைன்கள் கூட வந்துடும், உடனே
0: எடுத்தேன். ஆமா ஆமா ஆமா, எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறார் பேர குழந்தை? எப்படி இருக்கிறார் எல்லாரும் நிலம் வீட்டுல
2: இருக்கு? இதுக்கு நம்ம எல்லாரும் சுகமாண்டவன்ட்டு இருக்காரு. அதை மாதிரி எல்லோரும் இவருக்கு சந்தோஷமா அம்மா இன்பமே எல்லோரும் வாழ்கிறேன், எல்லோரும் வாழ்வோம்னு வாழ்த்துவோம்.
0: ஆமா ஆமா ஆமா, நல்லதையும் நினைப்போம், அவ்வளவுதான். நல்லதையும் நினைத்து அம்மா சொல்லுவது போல நல்ல எண்ணங்களே நம்மை வாழ வைக்கின்றன. நல்ல சிந்தனை நல்ல எண்ணங்களோட அப்படியே இருந்து கொண்டு அப்படியே போய்கொண்டிருப்போம் ராதாசன், அப்படித்தானே?
2: அவசியம் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளை கட்டி பலூன் மாதிரி ஊதி இவங்க வாழ்க்கையை கெடுக்காமல் அந்த வாழ்க்கை இல்லாம போயிருக்கோம். இலங்கை அரசாங்கத்தின் எதிர்கட்சி மாதிரி இருக்க கூடாதுன்னு
0: பிடிக்கிறோம்.
2: புனர்புடி நல்லதை கேட்காம நல்லதை கேட்காம ரெண்டு வைத்துக் கொண்டு ஆட்சியை பிடிப்போம் நிற்கிறார்கள்
0: அவர்கள். அதுதான் அதான் நேற்று நேற்று வந்து வந்துடுறவங்க பேசின இடத்துல ஜனாதிபதி பேசியிருக்கிறார் என்னன்னு சொல்லி சொன்னா, தோத்து போனவர்களிடம் போய் நாங்கள் ஆலோசனை கேட்கிறதா, இது சாத்தியப்படுமா, எப்படியெல்லாம் கதை கட்டுகிறார்கள் என்று சொல்லி சொல்லியிருந்தார் என்ன?
2: நாங்கள் பிறந்து வளர்ந்த ஹிந்துவா இருந்தேன்னு சொன்னா அதுக்காண்டி நாங்க மதமாதம் கதைத்தான் பிள்ளைங்க. ஐயருக்கு விட்டு வீட்டு காரியங்கள் செய்யறதுக்கு எங்கிட்ட முறைப்படி செய்யறது புத்தர கும்பிடா போய் ஐயர் கும்பிடுறேன்னு சொல்ல
0: முடியுமா? சரி, ஆமா,
2: அருளா போயிருக்கோம். அவர் ஊத்தடுக்க வேண்டியது பௌத்த மத குருக்கள் தான். என்ன
0: அது அங்கே அது சட்டமே மதத்துக்கு ஏற்கனவே மதச்சட்டம் 1938 அவர்களுக்கு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டம் தான் இப்ப வேண்டும் வந்து கொண்டிருக்கு. இப்ப வெளியிடல அவர் அந்த சட்டங்களை மாத்தப்பட போகிறது, அவர்களுக்காகவே ஒரு நீதிமன்றம் கொண்டு வர போறோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. என்ன
2: சில மாற்றங்கள் கொண்டு வரும் அவர் வாயத்திலிருந்து சொல்லியிருக்க, இந்த மாற்றம் என்னென்று தெரியாமல் புத்தர் இன்னும் அவை என்று பாதையை போறார் புத்தரை கும்பிடுறாருண்டா, தாய்தகப்பன்
0: புத்த வழி என்றதல்ல, அதாவது வந்து இலங்கை அரசியல் யாப்பிலே வந்து புத்த மதத்துக்கு தான் முதலிடம் என்று ஏற்கனவே அவர்களுக்கு அந்த மதத்துக்கு முதலிடம் என்று சொல்லியும் அந்த மகாநாயகர்களுடைய ஆலோசனை எல்லாம் கேட்க வேண்டும் என்பது சட்டம். அப்ப அதை விட ரெண்டாவது வந்து இவர் வந்து அங்க போக ஏற்கனவே ராணுவம் ராணுவத்தை அவர் வந்து பெருசா கனம் பண்றீங்கன்னு சொல்லி அப்படி ஒரு ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது. அப்படி அந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கல புத்த மதத்தையும் அவர் வந்து அவருடைய அந்த கடமைகளை மதிக்காமல் சம்பிரதாயங்களை மதிக்கலன்னு சொன்னா பெரும்பான்மையினத்தவர்கள் எகிரி குதிப்பார்கள் என்ன.
2: அதுக்குத்தான் நாம செய்யறது என்ன
0: அது சம்பிரதாயம், அது சமயம் என்பதற்கு அப்பால வந்து சம்பிரதாயம். அது சம்பிரதாயம் வந்து அந்த சம்பிரதாயத்தை மதித்து நடக்கிறார்கள். அங்க போய் அந்த புத்தவிக்குமாரனுடைய அந்த விகாரிகளில் போய் அவருடைய காலில் விழுந்த கும்புறது எல்லாம் வந்து அவருடைய காலங்காலமாக பின்பற்றி வருகிற சம்பிரதாயம். அப்ப அதை போய் அதை செய்யலன்னா அதே இனவாதிகள் கையில் தூக்கி பிடிச்சு கொண்டு இவ சமயத்தை மதிக்கல மற்ற மதங்களுக்கு தான் இவர்கள் அதை கொடுக்கிறாள் இதை கொடுக்கிறாள் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாம் வந்துவிடும் அல்லவா? சொல்லுகிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இலங்கையுடைய சட்டம் என்ன, 1933 கொண்டு வந்த சட்டத்தில் வந்து மகாநாயக்கர்களுக்கும் பௌத்த மதத்துக்கும் முதலிடம் எல்லாம் வந்து அந்த சட்டத்தில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அப்ப ஒரு ஜனாதிபதி என்று சொல்லி சொன்னா அவர் போய் அவரோட மாசு வாங்க வேண்டும், அவருடைய ஐடியாவை கேட்க வேண்டும். இவர் பெருசா அந்த ஐடியா கேட்கறதில்ல, கேட்கிற மாதிரியாவது நடந்து கொள்ளுகிறார். நாங்கள் கேட்கிறமோ இல்லையோ ஆனா கேட்கிற மாதிரி அவர் சொல்றத வந்து நாங்க கேட்கிறோம்ன்ற மாதிரி அப்படி நடந்து கொள்ளுகிறார். என்ன
2: நடந்து கொள்ளாட்டியும் எல்லா மதத்துக்கு நாங்க இடம் கொடுப்போம், ஆனா
0: குருவானவருக்கு மேல கத்தோலிக்க மதத்தில் இருக்கிறார்கள். அப்படியான ஒருவர் வந்து அனுராதபுரத்தில் அவர்கிட்ட மோடி போய் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார். அதே மாதிரி எல்லா அமைச்சர்களும் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார்கள். என் அனுராவோட போய் வாங்கிக்கிறார். அவருக்கு இரண்டு பெண்டாட்டிகளும் இருக்குதாகவும் அவர் தான் இந்த பிள்ளையை வந்து சீர்நிலைத்தார் என்று சொல்லி இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். இப்ப அது பெரிய ஒரு பிரச்சனையாக போய்கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனை மத்தியில் வந்து இப்ப நான் ஜனாதிபதி சொல்லிருக்கிறார் வந்து நாங்கள் புதிதாக ஒரு சட்டத்தை கொண்டு வர போறோம் இவர்களுடைய இந்த பௌத்த பிக்குகளை கட்டுப்படுத்துவதற்குடித்த இந்து மதத்தை சேர்ந்த ஒருவர் அவரே வந்து அங்க வந்து அதிபரத்தில் வந்து இந்த இதே பிக்குவிடம் ஆசீர்வாதம் வாங்குறார். அதெல்லாம் அரசியல்
2: என்ன? பௌத்த மதம் உண்மையாவே ஒரு சரியான அஹிம்சையை பின்பற்ற மதம் உண்டு. அஹிம்சையை பின்பற்ற பிக்குகளை கும்புறது புலையும் இல்லை, சரியான பிக்குகள். இப்ப புலையான பிக்குகள் இப்படி போய் அப்படி சட்டங்கள் கொண்டு வர்றது அதிகங்கள் கொண்டு வர அப்படி செய்யற பிக்குகளை நீங்க அனுபவிக்க போறீங்களா? எதிர்கட்சிக்காரில் உடனே
0: அவர்கிட்டதைக்கப்படுறார்கள்வா அப்பதான் சொன்னார் வந்து ஒரு தோத்து போனவரிடம் போய் அதே ஐடியா கேட்கிற அளவுக்கா நாங்க இருக்கிறோம் சொல்லி சொல்லி எங்கட வந்து 1,00,000 கோடி இலங்கை ரூபா தங்கட கையிருப்பில் இருக்குதாமே என்ன, 1,00,000 கோடி இலங்கை ரூபா. அப்ப அதை வச்சு கொண்டுதான் அவர்கள் அதை விட இன்னும் கூட இருந்திருக்கும். இந்த டிட்வா புயலால வந்து அதுல 50 கோடி போய்விட்டது. அதை விட வந்து எங்கடம் கையிருப்பில் வந்து 1,00,000 கோடி இருக்குது. அதை வச்சு கொண்டு நாங்கள் எங்கிட்ட வந்து முந்தின அரசாங்கத்தில் வந்து சம்பளம் கொடுக்க பணம் இருக்க இல்லை, எப்படி ஒவ்வொன்றுக்கும் பணம் இருக்க இல்லை. ஆனா எங்கள்கிட்ட பணம் இருக்கிறது, டொலரும் வந்து அது அது பாட்டுக்கு வரும், அது அது அது வர்றதுக்கான வேலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் சொல்லி இப்ப ஐக்கிய ஆணைய நிதியம் வந்து நேற்று அறிவித்திருக்குது. 700 கோடி ரூபா 700 மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து நேற்று அனுமதித்திருக்கிறார்கள். அப்ப இன்னும் பொருளாதாரம் வந்து நிலையாகும் என்ன?
2: அரசாங்கத்தினத்துல
0: ஒரு சதவீதம் நாங்கள் எடுக்க மாட்டோம், இதுதான் அன்றைக்கு விஜயன் சொன்னார் அங்க பதவியேற்ற பொழுது ஒரு சதவீதம் எடுக்க மாட்டோம் எடுக்கப்பட மாட்டோம் என்று சொல்லி அப்படித்தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, அபிவிருத்திகள் நடந்து கொண்டிருக்கிறது. இருக்கிற பணத்தை வச்சுக்கொண்டு நிறைய அபிவிருத்தி செய்கிறார்கள், மானியம் கொடுக்கிறார்கள், மீன்பிடி பொருட்களுக்கு மானியம், விவசாயிகளுக்கு மானியம், பெட்ரோல் டீசல் வாங்குவவர்களுக்கு மானியம் என்று சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், உதவித்தொகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த எதிர்கட்சி வந்து எப்படியாவது இதை வந்து கவிட்டு விட வேண்டும், தாங்கள் ஆட்சிக்குள்ள துடிக்கிறவர்கள் வந்து அதுக்கும் சொன்னார் என்ன பயங்கரமான குற்றவாளிகள் தான் இப்பொழுது துடிச்சு கொண்டிருக்கிறார்கள், தங்களது களத்தில் கத்தி வரப்போதும்னு சொல்லி அதுக்கிடையில் எப்படியாவது ஆட்சியை கவிக்கலாம்னு கனவு காணுகிறார்கள், கண்டுகொண்டே இருக்கிறோம்னு சொன்னார் என்ன.
2: இல்ல நான் இதே மாதிரி போறேன்னு சொன்னா சிங்கப்பூர் உலகத்திலேயே என்ன தெரியும், எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய நாள், சுத்தமான நாடு, எல்லாருமே அந்த நாட்டு அரசியலமை பற்றி கதைக்காட்டியும் லீ கவனி என்ன மாதிரி கவர்மெண்ட் நடத்தினாரு எதிர்கட்சியே இல்லாம பண்ணியிருந்தாரு
0: என்ன,
2: அந்த அளவுக்கு ஒரு நீதியான எல்லா துறையிலும், அதாவது தமிழ் மக்களோ மலேசிய மக்களுக்கோ மலேசிய மொழிக்கோ தமிழ் மொழிக்கோ ஆங்கிலத்துக்கோ அவருடைய சீன மொழிக்கு எல்லாத்துக்கும் இருந்து கொண்டே எல்லாத்தையும் என்ன கொண்டார், எல்லாரையும் அப்படியே வச்சு சமாளிச்சு கொண்டு போந்தார் எதிர்கட்சியே இன்று பெறாத மாதிரி இருக்க அப்படியேத்தான். அது ஒரு வகையில அவர் இறந்த பிறகு சர்வதிகாரம் என்று மாதிரி கூட விமர்சித்திருந்தார் அலிகான் இறந்த பிறகு, சர்வதிகாரமா இதோ வகையில கொண்டு போனது நாடு இந்த எல்லா நாடுகளும் ஒரு பெரிய சுற்றுலா துறை மாதிரி அந்த நாட்டை வந்து போடுறார்கள், அந்த மாதிரி அவருடைய நாணய மதிப்பும் அப்படி இருக்கிறது என்ன.
0: அவ்வளவுக்கு அந்த நாட்டை கொண்டு வந்தால இப்ப அதே மாதிரிதான் இப்ப வந்து இலங்கை சொல்லப்பட்டார் வந்து என்ன உண்டை இவர்கள் எல்லாம் வந்து ஆட்சியை பிடிப்போம் அங்க பிடிப்போம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள், எத்தனை தசாப்த காலம் என்று சொல்ல மாட்டோம், தசாப்த காலங்களை தொடர்ந்து நாங்கள் தான் ஆட்சியில் இருப்போம் என்று சொல்லி ஏன்னா மக்கள் வந்து அவரோடு இருக்கிறார்கள் என்ன, மக்கள் வந்து அதுரவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், அதனுடைய வந்து மக்கள் தானே முக்கியம். இவர்களுக்கு வந்து நேற்று கூட வந்து இங்கு குருநாகல்லி இங்கே வந்து நிறைய நிதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது, இந்த புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நேற்று நிறைய நிதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது, அந்தந்த வேலைகள் தாமதமானாலும் அந்த வேலைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்குது என்ன.
2: இந்த சொன்னா இலங்கையில இன்றைக்கு அரசியல் காதலை நல்லா அளந்து கதைக்கக்கூடியவர் சொன்னா அனுராத் திதநாயகான்னு சொல்லியிருந்தார், இணையதளம் சொல்லியிருக்கு அவற்ற இணையதளங்கள் அதிகமாக பார்ப்பதாக கருத்து கணிப்பும் இருக்கிறது
0: என்ன,
2: சரியா நல்லது நடக்கும் நிரோகம் ஆகுறதுனாலே இந்த வியாழக்கிழமை இருந்து ஒரு பாபா இந்த பாட்டை போட்டிருப்பாங்க,
0: பாபா பாடல் கேட்போம்.
2: சர்வம் சத்தியமாயம் என்ற பகவான் இதிலும் அவர் சொல்லல முஸ்லீம் கும்பிடு ஹிந்து கும்பிடான்னு சொல்லி எல்லாம் ஆண்டவனும் தான் சொல்லியிருக்கார், போடி பண்ணன்னு சொல்லியிருக்காரு பாபாண்ட இதுல, அதை தந்த ரீதியில இன்றைக்கு வியாழக்கிழமைக்கு இந்த பாபாண்ட பாடு எல்லோருக்கும் ஆண்டவன் கேட்டுக்கொண்டு அன்புடன் விடுவோம்.
0: நன்றி அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன், சிறப்பிதமைக்கு நன்றியுடன் வாழ்த்துக்களும், இன்றைய பொழுது மகிழ்ச்சியான ஒரு பொழுதாக வேண்டும், மீண்டும் ஒரு பொழுதோடு சந்திப்போம், நாளை சந்திப்போம் நிகழ்ச்சியோடு, நன்றி வணக்கம்.
2: நன்றி நன்றி நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம்.

0: இடம்பெற்று கொண்டிருப்பது உள்ளம் கவர்ந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுவம் வானொலி இணைப்பிலே இருக்கிற அன்புக்குரிய சந்திரா, வணக்கம். ஒரு நிமிஷம் இருங்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம்.
1: எப்படி இருக்கின்றீர்கள்?
0: நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நீங்கள் ஊரை விட்டு போனா நான் யாரை விட்டு தேடு வளர்ந்து தேடு தேடு தேடி
0: கொண்டிருந்தேன்.
1: அப்ப எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, இந்த தேவனின் குரல் ஒன்று. இப்ப நான் மேலோத்து போன ஒரு சந்தோஷமா இருக்கேன்.
0: மகிழ்ச்சி. உங்களது குரலை கேட்கிற பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. எத்தனை காலங்கள், எத்தனை வருடங்கள் தொடர்ச்சியாக ஒலித்த குரல் அல்லவா? அவ்வளவு காலமாக ஒலித்த உரல் வந்து அப்போ அந்த அது வாதையில கேட்கிற பொழுது எங்களுக்கும் மகிழ்ச்சி தானே.
1: நானும் நேராக இருக்கவில்லை, இத்தனை ஆண்டுகள் குடும்பத்தில் ஒரு தியாத்தானே நான் வாழ்ந்து கொண்டேன்.
0: ஆமா ஆமா ஆமா, நிச்சயமாக உண்மையாகவே. எப்படி இருக்கிறார்கள் பிள்ளைகள்? எப்படி இருக்கின்றார்கள் மகள்?
1: எல்லோருமே இருக்கின்றார்கள்.
0: எப்படி
1: எல்லோரும்
0: நலமா இருக்கிறார்கள். சீடனிலும்
1: தனசீலனை போல இன்னும் தம்பியின் துன்பம் என் மனதை விட்டு குரல் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. என்ன செய்வோம்? விதி விளையாடி விட்டா நாங்க ஒன்றும் செய்ய, விதியை நாங்க வெளியிலாதானே.
0: அவ்வளவுதான், ஆண்டவன் கூப்பிடக்க எல்லாரும் அப்படியே போய்கொண்டிருக்க வேண்டியதாங்க.
1: மட்டும் நாங்கள் அன்பா பண்பா சந்தோஷமா அந்த இது 30 வருடத்துக்கு மேலே கேட்ட குரல் இன்றைக்கும் ஒலிக்குது என்று சொன்னா எங்களுக்கு இருக்கிற அந்த அன்பு பண்பு பாசம்
0: வந்திருந்தான்.
1: நாங்கள் இன்றைக்குமே இன்று போல் என்றும் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் போலே புகைப்படங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பேன். 16 வயது 18 வயது மார்க்கண்டேயர் மாதிரி நீங்களும் பல கௌரவ பட்டங்களையும் வாங்கி கொண்டு எல்லா நாடுகளுக்கும் போய் பிள்ளைகளோட சந்தோஷமா கழிப்பதை நினைச்சு நான் பெருமை வச்சு அடைந்து கொண்டுதான் இருக்கிறேன். இன்றைக்கு வானொலியில உங்களோட கலைப்பதை இட்டு ரொம்ப ரொம்ப
0: சந்தோஷப்படுகிறேன். நீங்களும் உலக சாதனை பெற்று நடந்த உலக சாதனை செய்ததாக கேள்விப்பட்டேன், சொல்லுங்கள்.
1: ஓமாம், நான் அந்த தமிழ் அழி என்ற ஒரு கருத்து களத்துல பங்கு வெட்டி அந்த 60 மத்தியான 70 மத்தியான 80 மத்தியான 100 மத்தியான் அப்படியான இதுகள்ல நானும் பங்கு வெட்டி அதை விட எனக்கு அணித்தலைவராக பதவி தந்திருக்கிறார்கள். கவிஞர் ரெண்டு பதவி தந்திருக்கிறார்கள். 5 வேறு கோட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். உங்கள்கிட்ட போல என்னுடைய சிந்தனைகளும் எங்களுடைய தாயை நோக்கிய சிந்தனைகள், எங்கள் தாய் மண்ணை விட கலகலாச்சாரத்தை நோக்கிய சிந்தனைகள், அப்படியான சிந்தனைகளோடு இருப்பதால் எல்லாரும் என்னை அத்தனை கருத்தாளர்களும் என்னை வாழ்த்துவார்கள். நல்ல நல்ல கருத்தை கூறுகிறேன் என்று.
0: அதை விட தமிழாளி அதிபர் நமது அவரும் உறவுதான், உறவுதான் வீரவன்.
1: ஆமா ஆமா ஆமா,
0: அவர் நமது வானொலியில இருந்து போனவர் அல்லவா? அது ஒரு பெருமை அல்லவா நமக்கு?
1: நீங்கள் ஒரு கலைஞராக இருந்து சேவையாற்றினீர்கள்.
0: என் பிள்ளைகள் எல்லாம் அது நமது வானொலி கிடைத்த ஒரு பெரிய பெருமை, என்ன
1: பெரிய சந்தோஷம். அதை விட அவர் வந்து இன்னைக்கு 6 வருடத்தை பூர்த்தி செய்திருக்காரு.
0: ஆமா, தொலைக்காட்சி. ஆமா ஆமா ஆமா,
1: 6 வருடத்தை பூர்த்தி செய்துட்டேன். தொடர்ந்தும் பயணிக்க நாங்க பயணிப்போம் என்ற ஒரு உயிரை இருக்கிறோம். ஏனென்றால் நல்ல கருத்தை நாங்கள் நல்லவைய சொல்லுக்கு பின்தங்க கூடாதானே.
0: இப்ப ஒரு 100 மனத்தியால ஒரு சாதன நிகழ்ச்சி ஒன்று ஆரம்பிச்சிருந்தாரு. 100 கவிஞர்கள், 100 அறிவிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி
1: அது தந்தையார் சினத்தை முன்னிட்டு நடைபெற போகிறது. என்னையும் கேட்டார், என்னையும் ஒரு நிகழ்ச்சியை எடுத்து செய்ய சொல்லி. நான் சொன்னேன், பிச்சை வேண்டாம், புரியல அப்படி. ஏன்னா இவருக்கு சீல தானே நான் கொடுக்கறது, ஞாயிற்றுக்கிழமையில உடனே துவங்கிடுவேன். அங்க சீலிய
0: காட்டேன்
1: என்ன செய்யறாரு, இந்த மியூட்ல விட்டுட்டு இருந்து பார்த்து கொண்டு இருப்பேன். இளைவன் கத்துவான் பயத்துல, அப்ப நாங்க என்ன வேண்டாம், நான் ஒரு கருத்தாளராவான். உண்மையாகவே எனக்கு ஓம் கணவதே நம்ம கேட்டுக்கொண்டிருப்பாரோ தெரியவில்லை. உண்மையாகவே அவரை நான் ஐடிஆர்ல இருந்து வெளியேறும் பொழுது அவரோடுதான் இணைந்திருந்தேன். உண்மையாகவே அவர் ஒரு எல்லாருக்கும் இன்றைக்கு பொருளாதாரம் எல்லாரும் வந்து ராதாகிருஷ்ணன் போல இல்ல.
0: எல்லாரும்
1: வந்து கதைச்சு சிரிச்சிட்டு போறதே ஒழியே ராதாகிருஷ்ணனுக்கு நான் தனி மரியாதை கொடுக்கணும். அப்ப வந்து எல்லாரும் பொருளாதார பிரச்சனை, ஆனா நாங்கள் இவ்வளவு பொருளாதார பிரச்சனை வந்தாலும் ஒரு கலைஞரை ஒரு கவிஞரை பாராட்டி கொண்டே இருக்க வேணும்.
0: நிச்சயமாக
1: ரூபி யோகதாசனம் உன் கணவரே நம்ம அவர்களும் நாங்கள் தவிர்க்க முடியாத ஒரு மனநிலையில ஒரு புறம் வீடன் மறுபுறம் நாம் என்பது போல எனக்கு அண்ணாவும் ரெண்டு வருடங்களாக உடனெல்லாம் பாதிச்சு பாதிச்சு இருந்து நாளைக்கு வந்த மாதிரி கிடந்து திருத்தி போசுவோமா இருக்க. அதே நேரம் வீட்டுக்கு இல்லையும் கொஞ்சம் மனநிலைகள் சரியில்லை, உடல் நலங்கள் சரியில்லை. அந்த வகையில நான் வானொலிக்கணும் பூவ துவங்கையில நான் எடுக்க வேணும். நீங்கள் இப்போ இரண்டு இணைப்பு இணைந்து விட்டீர்களா?
0: இல்ல இல்ல, இன்னும் அந்த இரண்டா எங்கட ஒலிபரப்பு இன்னும் சீராக வரவில்லை. இப்பொழுது உள்ளங்கவந்த ராகம் மட்டும்தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, பழைய நிகழ்வுகள் தான் ஒலிபரப்பு பண்ணுகிறோம். அப்ப இன்னும் அநேகமாக அடுத்த மாதம் மட்டும் சீராக வந்துடும். அதுக்கு பிறகு அவரிடம் இணைந்து கொள்ள அது பிரச்சனை இல்லை. நாங்கள் அவர்கள் எங்களது வானொலியை சொல்லுகிறார்கள், அதேபோல் நாங்களும் அவருடைய வானொலியை சொல்லித்தான் நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சிகள் சீராக வந்தவுடனே மீண்டும் நாங்கள் வழிபடி இணைந்து கொள்வோம். அங்கே எந்த சிக்கலும் இல்லை.
1: இணைந்து கொள்ள வேண்டும் எல்லாம் எப்பொழுதுமே. காலங்கள் உடைவதில்லை, வெடிக்கலாம் ஆனா உடைந்து போவதில்லை. ஆகவே அந்த சீமேந்தன் உண்டை போட்டு நாங்க செய்து விட்டோம் என்றா பாலம் சுருங்கா இருக்கும். அந்த வகையில இப்போ செய்திகள் எல்லாம் நீங்க செய்திகள் வாசித்தா அதுக்கு காலுக்குள்ள இப்பவும் முறித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் தொடர வேணும் பாலம் நல்ல பலப்படுத்தி பலமாக வேணும் என்று எல்லாம் வெள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு உண்மையாகவே உங்களோட குரல் கேட்டது. ஏனென்றால் இன்றைக்கு மக்கள் ஏங்குவது அன்புக்காக, அன்பு என்ற சொல்லுக்கு வரவிலக்கணும் இல்லை என்ன. அந்த வகையில என்னை போல என் மைனியும் பிள்ளைகளும் எல்லாத்தையும் தாங்கி நாதன் விட்டு சென்ற லட்சியங்களை அவர்களும் காப்பாற்ற வேண்டும். நீங்களும் நலம் பலம் வளத்தோட பிள்ளைகள் பெருமக்கள் பேர பிள்ளைகளோடு சீரோடும் சிறப்போடும் இருக்கணும் என்று எல்லாம் இளைஞரவனை வேண்டிக் கொண்டு வாழ்த்து கூறிவிட வரலாமோ.
0: நன்றி நன்றி சந்திரா, இணைந்து உங்களது குரல் ஒலித்தது மிக்க மகிழ்ச்சி. நீண்ட இடவழைக்கு பின் நாங்கள் வானொலி ஆரம்பித்தோம். மீண்டும் உங்களது குரல் ஒலிக்கிறது அவ்வப்போது நேரம் கிடைக்கிற பொழுது இணைந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கும் எங்களது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். உடனே கவனித்துக் கொள்ளுங்கள் சௌதரி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் பொழுது இனிய பொழுது ஆமே எல்லாம் வேண்டி விட வருகிறேன்.
0: நன்றி.

கலை நேரம் ஒரு மணி ஏழு நிமிடம், ஐக்கிய ராஜ்யத்தில் 12 மணி 7 நிமிடம், கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 7 மணி 7 நிமிடம், தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 4 மணி 37 நிமிடம்.

அன்புக்குரிய செல்வராணி அம்மா விரும்பி கேட்ட பாடல் காட்டலையிலே வருகிறது. பாடலை கேட்போம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்ற அம்மா கேட்டிருந்தீர்கள்.

செல்வராணி அம்மாவின் விருப்பத்தில் ஒலிக்கின்ற பாடல், அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். காற்றலை வருகிறது பாடல்கள் போவோம்.

ஒழித்த பாடலை விருது பெறந்தவர் அன்புக்குரிய செல்வராணியம்மா, கனடா டொரண்டோவில் இருந்து. அடுத்து ஒழிக்கிற பாடல் அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் விரும்பி கேட்ட சீரடி பாபாவுக்கான பாடல். இன்று வியாழக்கிழமை அல்லவா, இதோ வருவது பாடல். சீரடி பாபாவுக்கான பாடல் காட்டிலையில்.

0: பாடல் தொடங்குவதற்கு முன்பாக இணைப்பிலேயே வந்திருக்கிற அன்புக்குரிய ஈச்சமோட்டை பாலன், வணக்கம் பாலன்.
1: மொன்றியல்
0: கனநாளயபுரம் வந்துட்டு போற
1: வாங்க பேசலாம். ஒரு வழி வானொலிக்கு வாரம் நடுது.
0: ஆ சரி சரியா. எப்படி இருக்கிறீங்க? வீட்டுல எல்லாம் நலமா? எல்லோரும்
1: எல்லாரும் வர உச்சாதனால மாதிரி. அப்ப ஸ்வீடன்ல ஸ்வீடன் மக்கள் இங்க அனுப்பிங்க, நீங்க இங்க அனுப்பிங்க. பர்த்டே மகன்ட பர்த்டேக்கும்
0: போயிட்டு விலையும் இல்லாம் டிக்கெட் விலை அப்படி போய்கொண்டு இருக்குது. என்ன செய்யறது தெரியல. என்ன இன்னும் ஒரு 2028 இன்னும் ஒரு 2 பொழுது கிடக்கு, அதுக்குள்ள கிடைச்சாதான் சரி. இல்லையாண்டா போனா வானொலி வராது, அது வர பிரச்சனை. ஏன் அங்கிருந்து வானொலி நடத்த முடியாது. இப்போ வானொலி நடத்துறதுக்கு ஆக்கள் இல்லை. நடவடிக்கை வந்து அந்த பிரச்சனையும் இருக்குது. இப்போ எனக்காக நான் இப்போ 4 கோடியாக இறக்கும் பொழுது போதுங்கிறதுக்காக வானொலியை செய்துருக்கிறோம். பார்ப்போம் காலம் ஏதாவது பதில் சொல்லுங்க தானே நமக்கு.
1: காலம் பதில் சொல்லுங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா. கடவுள் படைச்சவர் நம்ம கைவிட மாட்டார் இல்லவா?
1: ஏதாவது
0: நம்ம கையை பிடிச்சி நடத்துற கர்த்தர் வந்து நமக்கு ஒரு வழிகாட்டுவார் இல்லவா?
1: மாட்டேன்.
0: ஆமா அவ்வளவுதான். எப்போதும் வெக்கப்படுவதன் துக்கிப்பதும் இல்லை. அப்படித்தானே? வெட்கப்படுவதும் இல்லை, துக்கிப்பதும் இல்லை. அதாவது துயரப்படுவதும் இல்லை. அதுவழியா நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம்.
1: என்ன
0: ஏதாவது சோமா இருக்கார்கள்? ஆமா அவர்கள் நேற்று அவர்களுக்கு கொண்டாடம் தானே. அவர்கள் கொண்டாடி இருக்க மாட்டார்கள். நாதன் இல்லை தானே? நேற்று தானே பக்ரி பக்ரி திருவிழா நேற்று. நேற்று ஐரோப்பாவில நேற்று கொண்டாடி விட்டார்கள். இலங்கை இலங்கையில வந்து இன்றைக்கு பக்ரி திருவிழா. ஆனா இன்றைக்கு அங்க போயா ஆடு ஓட்ட முடியாது. ஆடு ஓட்ட முடியாம என்னோட பக்ரி திருவிழா
1: கொண்டாடி
0: அங்க வந்து போயாதனத்துல மதுக்கடையெல்லாம் போட்டு, அது ஓகே மதுக்கடையை போட்டட்டும். ஆனா ஆடு வட்ட இறைச்சி கடையெல்லாம் போட்டு சொல்லி சொல்லுவார்கள் அல்லவா? அப்ப பண்டிகை நாள்ல வந்து இஸ்லாமியர்கள் பண்டிகை கொண்டாடுறதுக்கும் ஆடு பட்டுவார்கள். அப்ப என்னன்றது என்ன தெரியவே இல்லை.
1: அங்கிருந்து
0: அதே பிரச்சனை. காலையிலேயே 33 இருக்கு காலையிலேயே.
1: வெளியில நடந்து போயிட்டு பயங்கர வெயில் கொளுத்தி அறியதாம். 7 பேர் வந்து இறந்துட்டா வெயிலால்.
0: கடுமையாக ஒரு வெயில் அடிச்சுடா, அந்த வெயில் தாக்கத்துல வந்து ஒரு மழை கண்டிப்பா வரும். அது வழக்கு மாஞ்சு வழக்கிறது. கடும் வெயில் அடிச்சு, கடும் வெயில் அடிச்சு 35-42 அடிச்சு போட்டு திடீரென்று ஒரு நாள் வந்து நல்ல மழை பெய்யும். அந்த மழை இருக்குது, இந்த கிழமை கண்டிப்பா வரலாம். இதே போக்கில் வெளியே போக முடியாத ஒன்றும் செய்ய முடியாது. அப்பயம் 5 மணிக்கு ஒரு அப்பயம் என்றது வெளியே போக வேண்டும். அப்ப வெயில பார்க்க பயமாக
1: இறக்கிறேன்
0: வெயில் அந்த சூடு சூடு வந்து உடம்பு தான் தாக்கம் ஒரு முடிவு இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கு. தம்பி சொல்லுவார் இப்ப அரசியல் கட்சி வருவார் வருவார் அவர் 1 மணிக்கு பிறகு வருவார் வந்து அரசியல் தகவல் எல்லாம் கொண்டு வருவார். ரேடியோ அனுப்பிட்டேன்
1: மட்டும்
0: அது
1: வரதுக்குது
0: வந்து கொண்டு வந்தார்கள்வா.
1: தொடர்பில்லைன்னா கொஞ்சம்
0: பிரச்சனை வயது போனா அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு வயது போனா அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு நோய் நொடி வந்தான் இருக்க உடம்புல என்ன ரெண்டு
1: பாருங்காட்டி ஒரு மாத வச்ச மூப்பு மூப்பு மாதம் மூப்பு நானே எல்லாம் செய்வார் எல்லாம்
0: ஓ
1: இல்ல வயதெல்லாம் வச்சுக்கணும் வயதெல்லாம் வயல் வித பிளந்த மாதிரி வயதெல்லாம் வச்சுக்கணும்.
0: மற்ற கிளப்புல வந்து எல்லாருமே வயல் தானே
1: உங்களோட
0: சரியா
2: மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே எங்க ஐக்கியார் வானொலியின் அதிபர் எங்க நன்றி சகோதரர் சரவணையூர் திருவாளர் விசுவாசன் செல்வராண்ணா, செல்வராண்ணா குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றும் செல்வராண்ண பாசத்தாம்பி சரவணையூர் திருவாளர் விசுவாசம் அமலோத்வ நாதனண்ணா மற்றும் நாதண்ணாவுடைய துணைவியார் நாதன்யான குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றும் கரசிறப்பிக்கிற நேர்கள் குடும்பங்கள் மற்றும் கனடா டொரண்டோ ஜுவம் வானொலியின் அதிபர்கள் அன்பு சகோதரர் கள்ளியங்காடு திருவாளர் கணபதிப்பிள்ளை ரவீந்திரநாதன் அண்ணா குடும்பம் மற்றும் அன்பு சகோதரி ரூபி ஜோதாசன் குடும்பம் மற்றும் ஜோம்பானொடியின் சக அறிவிப்பாளர் குடும்பங்கள் கலன் சிறப்பிக்கிற நேயர்கள் குடும்பங்கள் மற்றும் உலக ரீதியில் ஐக்கியார் வானொலி ஜுகம் வானொலியில் கலன் சிறப்பிக்கிற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் எல்லோருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு தண்டலிருந்து ஈச்சமோட்ட வேலுப்பிள்ளை பாலன் டெகண்ணா புதிய பரிசுத்த வேதம் புதிய ஏற்பாட்டுல புனித மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-13 முடியு. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இயேசு மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து இயேசுவை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு நீ சுகமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுகமானான். இயேசு அவனை நோக்கி நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஹலோ, இயேசு அவனை நோக்கி இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100 அதிபதி ஒருவர் அவரிடம் இயேசுவிடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு நான் வந்து அவனை சுகமாக்குவேன் என்றார். அதற்கு 100 அதிபதி பிரதியுத்தரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாவான். இயேசு இந்த வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்குதான் சொல்ற, நீ வீட்டு வர தேவையில்லை ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் அந்த இடத்துல இந்த வேலைக்காரன் சுகமாவான் சொல்லி அந்த அதிபதி சொல்ற, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகனும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றார் இயேசு வந்து, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோகத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருந்தார்கள். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோகத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருந்தார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் தற்கடிப்பும் உண்டாயிருக்கும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் தற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது நரகம், நரகத்தை பற்றி சொல்றார். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்த நாளிகையிலே அந்த வேலை அந்த வேலைக்காரன் சுகமானான் சொல்லிக்கொண்டு இந்த வார்த்தை அனுப்பினோம்னா அங்க சுகமா இருக்கார். இந்த முதலாளி வீட்டை போய் பாக்கல, அந்த வேலைக்காரன் சுகமா இருக்கார். என்ன இயேசு இங்க இருந்து ஒரு வார்த்தை அனுப்பிட்டாரு, வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை அனுப்பிட்டார். மற்றபடி அந்த பரலோகத்துல ஆபிரகாம் ஈசாக்கு ரெண்டா, ஈசா ஆபிரகாம் மகன் தான் ஈசாக்கு, ஈசாக்கு இந்த மகன் தான் யாக்கோ. அவையெல்லாம் வந்து பரலோகத்துல நித்திய இதா இதுக்கு இருக்கணும், மற்ற அவையெல்லாம் வந்து அந்த அழுகை பட்கடிப்பும் அந்த பாதாளத்துக்கு இருக்கணும்னு சொன்னா அந்த வசனம் இருக்கு. சொன்ன வசனம் இங்க அழுகையும் பட்கடிப்பும் இது நடக்கும், இதுக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கு பாதாளத்துல நித்திய நித்தியமா கிட்ட இருக்கு. அதான் நரகம் என்றது, நித்திய நித்திய நரகம். அங்கதான் ஜூதாஸ் இந்த சாத்தானும் அங்கே கொண்டு அடைபடுவான். சாத்தானும் அவன் கூட்ட விளையாடி அதான் அவன் தான் தனியா போயிருக்க விரும்பாம தனக்காக
0: கேட்கிறான்,
2: எல்லாரும் மகனை உண்டா இருப்போம்னு சொல்லி அவனாலையும் அற்புதம் செய்ய முடியும். சாத்தானாலே சாத்தானும் அவனும் அற்புதம்
0: செய்வான்.
2: என்ன தண்ட பக்கம் எடுத்துக்கொண்டு நிறைந்து கொண்டு விடாது.
0: சாத்தானும்
2: வந்து அற்புதம் செய்வான், அந்த அற்புதத்தை நாங்கெல்லாம் கண்டுபிடிக்கணும். அற்புதம் வந்து நினைக்கிறது அப்படிங்கள அற்புதம் மாதிரன்னு சொல்லி அவன் எங்களை பணக்காரனாக்கி போட்டு கொண்ட பாதாளத்துல ஊற்றி விட்டுவான். பங்களா தருவான், ஆத்மா கொண்டே நேரத்து காலி
0: விட்டுவான்.
2: அங்கிருந்து அழுகையும் பற்கடிப்பு அவ்வளவு வேதனை நேரத்துக்கு. நான் படைச்ச இந்த மனிதர்கள் வந்து ஒரு ஒரு ஒரு ஆத்மான ஒரு ஆள் கூட நரகத்துக்கு போகப்படாது, அதாவது அதற்கு விருப்பம். ஆனா கடைசி நேரத்துல சொல்லிக்கார், மாம்சமான யாவர் மேலும் தன் ஆவிய ஊட்டுவாராம் கடைசி காலத்துல. இரண்டாவதுக்கு விருப்பம் இல்ல, நரகத்துக்கு போகிறாரு. அதுக்கிடையில வந்தா மிச்சாக்கள் எல்லாம் மற்ற வருகையில எடுக்கப்படுவினா மிச்சாக்கள் எல்லாம் கேள்விக்குடி ஒரு பாடல் நீரவென்ற போடுறீங்களா, அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே.
0: அப்பா பிதாவே அன்பான தேவா
2: அருமை
0: ரட்சகர்.
2: சொல்லிக்கணும்னா ஒரு பாடல் கத்தருடைய பேர் சுத்தம் பண்ண நாமத்துக்கு சோத்திரம். கலங்காதே கலங்காதே, கத்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கத்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக, ரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, ரத்தமெல்லாம் உனக்காக, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு. உன் பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கத்தர் உன்னை கைவிட மாட்டான். கலங்காதே கலங்காதே, கத்தர் உன்னை கைவிட மாட்டான். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார், கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் பிரித்து அழைக்கின்றார், கண்ணீரோடு ஓடிவார். கரம் பிரித்து அழைக்கின்றார், கண்ணீரோடு ஓடிவா. நீ கண்ணீரோடு ஓடிவா. கலங்காதே கலங்காதே.

0: கரம் பிடித்து நடத்தி செல்வார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காத்திடுவார். உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கத்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, இயேசு உன்னை கைவிட மாட்டார், இயேசு உன்னை கைவிட மாட்டார்.
1: நன்றி அன்புரிய பாலன் வளைவு போன்று வந்து அருமையாக சிவம் அருமையான பாடல் இனிமையாக இருந்தது. வாழ்த்துக்கள். நல்ல ஒரு பாடல், அதை விட நீங்கள் பாடின பாடலாம் கேட்கிற பாடலாம். அப்பா பிதாவே, அன்பான பிதாவே, அன்பானதவா, அருமையான பாடல் பேக்குமனுடைய குரலில் அதையும் கேட்போம். இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் அன்புக்குரிய பாலன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதெல்லாம் தெரியா வரும். எல்லாமே நேரம் கிடைக்கிற பொழுது எல்லா வானொலியிலும் உழைக்க வேண்டும். நாங்களும்
2: எங்களது
1: தெரியும் எனக்கு. நீங்கள் நடந்த நேரத்தில் எங்களது பாட்டு பாடுறது நான் கேட்குறேன்னா இப்பொழுது எல்லா நிகழ்ச்சிகள் எல்லா இடத்திலும் கலைந்து போய் கிடக்கிறது. அப்படியும் சீருக்கு வரும் வருகிற பொழுது எல்லாரும் பழையபடி இணைந்து பயணிப்போம்.
2: என்ன எல்லாம் வச்சுட்டு போகிறோம்.
1: சரி, நன்றி வாலன். நன்றி
2: எல்லாம் வச்சு எல்லாம் அடிப்பட்டு.
1: சரி,
2: ரொம்ப நன்றி அண்ணா.
1: நன்றி, பத்திரமா இருங்க. மீண்டும் நாளை நிகழ்வோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம் பாலன்.
2: ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: എന്ന രാഗങ്ങൾ. ഇത് സർവേ തമിഴ് വാങ്ങലി ഐ ടി ആർ മറ്റും കന്നഡ യുഗം ബാനുലി കലയനേരം 1:40 ഐക്യരാജ്യത്തിൽ 12:40 കന്നഡ കിഴക്ക് പ്രാന്തത്തിൽ കാലം 7:40 തമിഴകമ്മറ്റം തായകത്തിൽ പിറ്പകൽ 5:11. ഇപ്പോഴത് ഉള്ളംക വന്നരാകാം ഐരോപ്യ നേരം 12:00 to 2:00 വരെ ഇടം വരുന്നത് എന്നത് നേരുകൾക്ക് അറിയ തന്നുകൊണ്ട് ഇണപ്പിലേ വന്നിരിക്കുന്ന അൻപക്കുറിയ ശശികല വണക്കം.
1: வணக்கம் ஐயா, நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக இருக்கிறோம்.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கிறோம்.
1: சற்று முன்பு பேசி சென்ற பாலனண்ணா அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: ஆமா, பாலனண்ணா அடிக்கடி உங்களை கேட்பாரு, வந்து எங்க வந்து டீச்சர் வந்துட்டு போயிட்டான்னு சொல்லி. அன்னைக்கு நீங்க வந்து நீங்க வந்து
1: நிச்சயமாக நிச்சயமாக.
0: எப்படி இருக்கிறீங்க, என்ன நடக்குது, என்ன சொல்லுங்க. இன்றைக்கு ரத்தனபுரா
1: இன்னும் எதிர்வரும் 7 அளவில் கடும் மழைதான் பெய்து கொண்டிருக்கும் எங்களுடைய பிரதேசத்தில். காரணம்
0: விசாக் இப்ப தொடங்கிட்டு விசாக்
1: இன்றைக்கு இல்லையா, 29
0: அப்ப சொன்னார்கள் இன்றைக்கு ஆரம்ப நிகழ்வு என்னன்னு சொல்லி. அப்படி இல்லையா,
1: அஜி அஜி அஜி அஜி பண்டிகை.
0: அஜி பண்டிகை ஆட்டுத்திரு ஆடுபட்டதிருவிழா அப்படிதானே?
1: தெரியவில்லையே.
0: அப்ப உங்களுக்கு இஸ்லாமிய நண்பர்கள் என்ன தெரிவார்கள்? உங்களுக்கு
1: பழி கொடுக்கும் ஒரு கலாச்சார மரபு இருக்கிறதாக அவர்கள் கூறினார்கள். எங்கள் பாடசாலையில் ஒரு ஆசிரியர், அவர் அது தொடர்பாக அதனால் நாளையும் அவர் விடுமுறை பெறுவதாக கூறினார்.
0: ஏனண்டா அது வந்து இந்த காலங்களில் வந்து எனக்கு தெரிந்தது வந்து இது சரியா தவறா என்பது தெரியவில்லை. ஆட்டை வட்டி, ஒரு ஆட்டை முழுசாக வட்டி அத்தனையையும் எல்லாருக்கும் இல்லாதவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கொடுத்து போட்டு எஞ்சி இருக்கிறத வந்து இன்று அந்த பக்தி கொண்டாடுகிறவர்கள் சாப்பிடுவார்கள் என்று சொல்வார்கள். அந்த வட்டி இரண்டா எல்லாரும் உரைச்சி சாப்பிட்றதுக்கு வசதித்தவர்கள் தானே, அதனால இன்றைக்கு வெட்டுற அந்த ஆட்டை வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு, அந்த ஆடு முழுக்கவே எல்லாரையும் கொடுத்துட்டு எஞ்சி இருக்கிறத மட்டும் அவர்கள் சமைத்து சாப்பிடுவார்கள் என்று சொல்லி இஸ்லாமிய நண்பர்கள் அரபு நண்பர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதை விட அரபு நண்பர்கள் எனக்கு இந்த இந்த இந்த காலத்தில் வந்து எனக்கு ஆட்டுக்கறி கொண்டது அந்த நினைவுகளும் இருக்கிறது. என்ன
1: நன்றி ஐயா. நான் இப்ப நீங்கள் இந்த கதையை எடுத்தமையால் நம் நேயர்களுக்கு இதை பற்றி ஒரு சிறு விளக்கம் கொடுக்கலாம் என நினைக்கிறேன். தரலாமா?
0: தாங்க தாங்க.
1: அஜ்பெருநாள் அப்படின்னு சொல்றது ஐயா, இது வந்து முஸ்லிம்களால கொண்டாடப்படுற, உலகம் முழுக்க கொண்டாடப்படுற ஒரு ஒரு ஒரு இஸ்லாமிய திருநாள். இது இத வந்து அராபில ஹீதுல் ஹக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு தியாகத்தினுடைய திருநாள். நீங்கள் முன்பு தியாக திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருநாளை வந்து இப்ராஹிம் நபி அவங்களோட இறை நம்பிக்கை அதோட அவரும் நினைவு கூறுற ஒரு நாளாகத்தான் இந்த அஜ்பெருநாளை கொண்டாடுறாங்க. அப்ப இப்படியா இந்த அஜ்பெருநாளுக்குன்னு ஒரு ஒவ்வொரு சமயங்களையும் ஒவ்வொரு மரபுகளிலையும் வந்து வரலாறுகள் இருக்கிறது உண்மை. வரலாறு சான்றுகளை அடிப்படையாக கொண்டுதான் சில நம்பிக்கைகளும் கதைக்களங்களுமே கட்டி எழுப்பப்படுகின்றன. அந்த அடிப்படையில வந்து இந்த இஸ்லாமிய அஜ்பெருநாளுடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும் போது அல்லாஹ்வுட்டு கட்டளைக்கு இணங்க வந்து அவருடைய மகன் இஸ்மாயில் என்ன செஞ்சாங்களா, அவர்களை தியாகம் செய்ய தயாரான போது இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்றாங்களாம், உங்களுடைய உறுதியையும் இறை நம்பிக்கையும் பார்த்த அல்லாஹ் மகனுக்கு பதிலாக ஒரு ஆட்டை பலியிடுறதுக்கு ஏற்பாடு செய்தார். அதாவது இஸ்மாயிலை பலியிடுவதற்கு ஈடாக
0: கழுத்துக்கிட்ட கத்திய கொண்டு போயிட்டாராம்.
1: அப்ப இந்த நிகழ்வை நினைவு கூறதாகத்தான் இந்த முஸ்லிம் மக்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த பண்டிகையை கொண்டாடுவார்கள். இதுதான் முக்கியமானது. இந்த காலப்பகுதியில அவங்க காலையில எழும்பி தொழுகைகள் செய்து ஆடு மாடு ஒட்டகம் போன்ற மிருகங்களை பலியிட்டு அந்த இறைச்சியை நீங்க சொன்ன மாதிரி குடும்பத்தினர்களுக்கு உறவினர்களுக்கு ஏழைகளுக்கு இப்படி எல்லாருக்கும் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஒரு பாகுபாடு அற்ற ஒரு நிலையில இருந்து பகிர்ந்து எல்லாருக்கும் கருணை உள்ளத்தோடு தியான வந்து அவங்க செய்யறதோட அன்றைய நாள்ல அவங்க புதிய ஆடைகள் அணிந்து உறவினர்களை சந்தித்து ஒருத்தர் கொடுத்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உணவுகளை பரிமாறி அந்த விடயங்களை எல்லாம் மேற்கொள்ளுவார்கள். இப்படியாப்பட்ட இந்த திருநாள் வந்து அந்த திருநாளுக்கு முதல் நாள், இது வந்து வாய்வழியாக நான் கேட்ட ஒரு விடயம், நேற்று திருநாளுக்கு முதல் நாள் அவங்க வந்து விரதம் இருப்பாங்களாம். அந்த முழு நாள்
0: நோன்பு
1: இருப்பாங்களா. அந்த நோன்பினுடைய காரணம் என்னன்னு கேட்டா, முற்புறவியில அவங்க செய்த பாவ வினைகள் நீங்கி போகவும், இனி வர காலத்துல இருக்கிற பாவங்கள் அவர்களை சேராமல் இருப்பதற்காகவும் தான் என்ன செய்வாங்களு கேட்டா, நேற்றைய நாள் வந்து அந்த ஒரு நாள் வந்து அவங்க வந்து நோன்பு நிறைவு செய்வாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த அடிப்படையில இவர்களுடைய இந்த ஈகை திருநாள் வந்து அவர்களுடைய மத்தியில நம்பிக்கை, பகிர்வு, மனிதநேயம், தியாகம், இறை நம்பிக்கை, இது எல்லா விடயங்களையும், ஒற்றுமை, உறவுகளுக்கு இடையிலே ஒரு ஒரு பிணைப்பு, ஒரு கருத்து முரண்பாடுகள் இருக்கின்ற உறவுகள், உறவுகள் எனும் போது சண்டை நிகழும், எல்லாமே நிகழும், மகிழ்ச்சி எல்லாமே கலந்து செல்வதுதான் உறவு. சில உறவுகள் வந்து சில விடயங்களை வந்து மறக்காமல் அப்படியே நினைவு கூர்ந்து கொண்டு அவர்களை எதிரிகளாக பார்ப்பார்கள். இந்த நாட்களிலே அவர்கள் அதை அனைத்தையும் மறந்துவிட்டு ஒரு ஒரு சகோதரத்துவத்தை பின்னி புனைந்து அவர்களுடைய அந்த நாட்களில் அந்த பண்டிகைகளை கொண்டாடுவது என்பது மிகவும் சிறப்பான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் நினைவு கூறியது ஏதோ நானும் ஒரு புது விடயத்தை கற்றுக்கொண்டே நினைக்கின்றேன்.
0: இது வந்து என்னோட வேலை காலங்களில் வந்து பல அரபு நாட்டவர்கள், பல நாட்டவர்கள், மொரோக்கோ நாட்டவர்கள், அல்ஜீரியா நாட்டவர்கள், துனிஸ் நாட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பலர் வேலை செய்தார்கள். அப்ப அந்யோன்யமாக பழகிறவர்கள் இருப்பார்கள் எங்களோடு. அவர்கள் வந்து இந்த திருவிழாவுக்கு வந்து எனக்கு ஆடு வெட்டி இறைச்சி கொண்டு வந்தோம். ஏன்னா நாங்கள் காலையில் வேலைக்கு போனால் 2 மணிக்கெல்லாம் வேலை முடிச்சுட்டு வீட்டை வந்துடுவோம். அந்த இடத்துல வந்து எனக்கு ஆட்டு இறைச்சி தந்து, அவருடைய பேர் லசரி, அவருடைய பேர் மொரோக்கோ நாட்டை சேர்ந்தவர். இப்பொழுது அவர் ஓய்வில் போயிருக்கிறார், இருக்கிறாரோ உயிரோடு இருக்கிறாரா இல்லையா கூட தெரியாது. ஏன்டா அவர் நெடு காலத்துக்கு முந்தைய அவர் ஓய்வில் போய்விட்டார், இருக்க வேண்டும். அவரே இன்றைக்கு நினைவு அவர் அந்த ஒரு 15 வருடங்களுக்கு 20 வருடங்களுக்கு முன்பு அவர் எனக்கு அறிஞ்சு தந்தார். இன்றைக்கு அவரை நாங்கள் நினைக்கிறோம் அல்லவா. இதுதான் இறைவனுடைய வல்லமை என்பது என்ன. அதனுடைய வந்து நேற்று இங்கே கொண்டாடினார்கள் நினைக்கின்றேன், இன்று எல்லா இடமும் இந்தியா இலங்கையில் கொண்டாடுகிறார். எல்லாருக்குமே நாமல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நல்லது அன்புக்குரிய சசிகலா, அப்ப இன்றைக்கு என்ன கொண்டு வந்துக்கிறீங்க?
1: ஒரு பாடல் தான் ஐயா கொண்டு வந்திருக்கிறேன்.
0: சரி சொல்லுங்க. அப்ப என்ன மழை பெய்யதா, வெயில் அடிக்குதா?
1: மழை, கடுமழை, கடுமழை,
0: கடுமழை பெய்யுதா? ஏற்கனவே உங்களோட எல்லாம் பச்சை பசையில் இருக்கு, மழை பெய்ய பெய்ய இன்னும் பச்சை பசையில் இருக்குமே.
1: பச்சை கம்பளம் விரித்தாற் போல காட்சி அளிக்கும் தேயிலை தோட்டங்கள் எல்லாம்,
0: தேயிலை தோட்டங்கள் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறதுக்கும். உங்களது அப்ப அவங்களது அருவியெல்லாம் இப்ப நிறைஞ்சு அடிச்சு ஓடும் பண்ணிக்கிற அப்படியா?
1: அருவி நிறைஞ்சு ஆஹா ஓஹோன்னு நீர் ஓடுது.
0: ஆஹா, இப்பதான் போய் பாக்கணும் என்ன.
1: ஓமையா, நிச்சயமாக இந்த தருணத்தில் நீங்கள் இல்லை என்பது எனக்கு மன வருத்தம்.
0: அப்பவே அப்படி என்றா இப்ப இப்ப இவ்வளவு மழை பெய்யக்குள்ள இன்னும் அழகா இருக்கு என்ன.
1: ஓமையா, நிச்சயம் அருகில் செல்வதற்கே அச்சமாக இருக்கிறது. காரணம் கடுமழை என்பதால் நீர்வீழ்ச்சியில் நீர் அதிகமாக
0: செல்லக்கூடாது.
1: சாரலே தொலைவில் இருந்து பார்க்கும் போது நமக்கு தெளிக்கிறது என்றால் அருகில் செல்வதற்கு கொஞ்சம் அச்சமாக.
0: ஓமையா, நல்லது. அடுத்து வாருங்கள் பாடலை கேட்போம்.
1: நன்றி ஐயா, நன்றி. இன்னும் என்ன தோலா எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே.

0: நன்றி ஐயா.
1: நன்றி அன்புக்குரிய சசிகலா, மிக சிறப்பாக ஒரு விளக்கம் தந்து இனிமையாக பாடல் தந்தமைக்கு கலையம் தார்விலே நன்றிகளும் வாழ்த்துகளும். மீண்டும்
0: நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. இன்று ஹஜ் பெருநாளை கொண்டாடும் அனைத்து எங்களுடைய இஸ்லாமிய நேய நண்பர்களுக்கும், எங்களுடைய அன்பு உறவான எங்களுடைய அன்பு அண்ணா நாதன் அண்ணாவினுடைய குடும்பத்திற்கும், ரெமிலா அக்காவுக்கும், இந்த நேரத்தில் அவர்களுடைய குடும்பத்துக்கும் ஹஜ் பெருநாளை கூறிக்கொள்கிறேன். அவர்கள் பெருநாள் கொண்டாடுவார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றன ஐயா. அதோடு எங்களுடைய தொடர்ந்து எங்களுடைய வானொலிக்காக நேரங்களை ஒதுக்கி எங்களோடு இணைந்து பல்வேறு விடயங்களை ஆற்றிக் கொண்டிருக்கிற எங்களுடைய இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் ஐயா.
1: நன்றி நன்றி. பாடல்கள் கரண்டா, என்ன பாடல்கள் கேட்பீங்க?
0: பாடல் கேட்டா சொல்லிவிடு வெள்ளி நிலவே என்ற ஒரு பாடல் இருக்கிறது, இடைக்கால பாடல், அதை தாருங்க.
1: சொல்லிவிடு வெள்ளி நிலவே.
0: சொல்லிவிடு வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளையே, அந்த பாடல்.
1: நன்றி, மீண்டும் சந்திப்போம். இன்றைய பொழுது மகிழ்ச்சியான மாலை பொழுதாக வேண்டும். நன்றி, வணக்கம்.

0: பாடலுக்கு முன்பாக இணைப்பிலே வந்திருக்கிற அன்புக்குரிய சகோதரர் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? என்ன நடக்குது?
1: சாப்பிட போட்டு கொஞ்சம்
0: என்ன சொல்லுங்க.
1: வங்கி அரசாங்கமும் இந்த சம்மர் வந்து கொஞ்சம் குடலான வெயில இருக்கக்கூடிய இந்த தண்ணிய கட்டுப்பாடா பாவிக்க சொல்லி அற கூவல் விட்டுருக்கான்.
0: எங்க பிரான்சிலியா?
1: பிரான்சில. மற்றது தண்ணிய வந்து இந்த வீட்டில கார்களை விடுறது, அப்படி தோட்டங்களுக்கு ரெண்டு மூணு தரம் ஊத்துறது, அப்படி அதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடு
0: விதிச்சிருக்கான்.
1: கார் வந்து வீட்டுல கழுவினா 1500 இருந்து 3000 மட்டும் தண்ட பணமும் விதிக்கப்படுமா.
0: அப்ப
1: கழுவுற இடங்கள்ல உண்டு, கார கழுவு
0: எல்லாம் தட்டுப்பாடும் போய் கடைசியா வந்து தண்ணி தட்டுப்பாடு வர போதும். அப்ப வந்து என்ன செய்யறது? அப்ப அங்க ஸ்வீடன்ல பார்த்தா எங்க பார்த்தாலும் ஆறும் கேணியும் குளங்களும் கிடக்கு. பாக்குற இடம் முழுக்க தண்ணியும் அங்க ஆம்பல் தாமரை இந்த அன்னப்பறவைகள் சொல்லி அபாரமான காட்சி இப்ப பார்க்கக்கூடியதா இருக்கும். எல்லாம் இப்ப அங்க வந்து குஞ்சு பொறிக்கிற காலங்கள் எல்லாம் எல்லா இடமும் இருக்கும். ஆனா இங்க வந்து தண்ணி தட்டுப்பாடு வர போறதுன்றது வந்து படிக்கிற வெயில பார்த்தாண்டா ஒரு நாள்லயே எல்லாம் பத்திரம் போல நடக்கும். என்ன
1: அந்த பறவைகள் வந்து கூடுதலா கடலுக்கே நிக்கும் இல்ல, அப்ப அதனுடைய நிறைய பறவைகள் எல்லாம் சுத்தி கொண்டு திரியும் இந்த டைம் இல்ல.
0: அங்க வந்து நான் பார்த்த என்ன சொன்னா குளிர்காலத்துல வந்து ஒரு சில பறவை தவிர இந்த அன்னப்பறவை தாராக்கள் பறக்கக்கூடியதெல்லாம் வந்து எங்கேயோ போயிருங்கள், போயிட்டு திரும்ப வரும். ஆனா நீங்க அந்த குளத்துக்கு வந்து தண்ணி கீட் பண்ணுவார்கள், அதுக்கண்டு கீட்டர் போட்டு இந்த பறவைகளுக்காக கீட் போட்டு அந்த குளத்தை ஒரு பகுதியை கூட சூடாக்கி விட்டு கொண்டே இருப்பார்கள். என்ன அந்த பறவை இல்லாம அந்த சூட்டுல நிக்கிறதுக்கு அப்படி அங்க ஸ்வீடன்ல சேர்ந்து நான்
1: பார்த்தேன்.
0: குளத்துக்குள்ள ஒரு பகுதி வந்து மின்சாரத்தால வந்து தண்ணி வந்து பெரிய அளவில் ஒரு இளஞ்சூடாக வச்சுக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த சினவோட்டுற காலத்துல. என்ன அப்ப இந்த பறக்க முடியாத பறவை இல்லாமல் இருக்கிறது இல்லவா, அங்கேயே தங்குற பறவை இல்லாமல் இருக்கிறது இல்லவா, அவையெல்லாம் வந்து ஒரே இடத்துல வந்து மூலைகளை வந்து ஒரு 300-400 ஒரு நூற்றுக்கணக்கான பறவைகள் ஒரே இடத்துல வந்து அடைஞ்சு கிடக்கும். அது பார்க்கறதுக்கும் ஒரு அழகாத்தான் இருக்கும். ஆனால் அந்த பெரிய ஆற்றுல அந்த பெரிய குளத்தை வந்து சூடாக்குறதுன்றது சாதாரண முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்படிலாம் போய் கணக்குறத அப்போ இன்றைக்கு என்ன புதுலாம் கொண்டு வந்தீங்க? அன்னைக்கு
1: என்ன இதை தவிர வேறு சண்டை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு அபாரமா. ஈரான் பக்கம் அமெரிக்காவும் அந்த ஹோமஸ் நீரண பக்கம் இரவா நல்லா குண்டு தாக்குதல்
0: நடத்திச்சுதான்.
1: அதே மாதிரி ஈரானும் வேற கப்பல் இல்லாதவர்களுக்கெல்லாம் அடிச்சிருக்குது. அப்படி இருக்குது சண்டை.
0: அப்ப அவர் சொல்லிக்கொண்டிருக்கிறார் இப்ப வந்து ஒப்பந்தம் முடிந்தனாலும் ஹோர்முஸ் நீர்நிலையுடைய கட்டுப்பாடு எங்கள் வசந்தான் இருக்குமன்றதும், ரெண்டாவது வந்து பொருளாதார தடையை நாங்க நீக்கவே மாட்டோம் சொல்லி அறிவிச்சிருக்கிறார.
1: ரெண்டு பகுதியும் இப்ப போராட்டத்தோட நிக்குது, ரெண்டு பகுதியும் தாக்குதல்ல நிக்குது, பேச்சிலையும் சரி மற்றது வார்த்தையிலும் சரி. அமெரிக்கா ஒன்று சொன்னாலுக்கு எதிர்பார்த்தான் நடந்து கொண்டிருக்குது. அமெரிக்காவும் அதே மாதிரி தான்.
0: ஈரானில் இவ்வளவு அழிவை ஏற்படுத்தி போட்டு சரிய ஒரு ஒப்பந்தம் கொண்டு அந்த அவருடைய துணை ஜனாதிபதி சொல்கிறாராம் வந்து இல்லை பேச்சுவார்த்தைலாம் கிட்டத்தட்ட நெருங்கி வந்து கொண்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு பார்த்தா அவர் சொல்கிறார் வந்து பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் மட்டுப்பட்டாலும் ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்துறது நாங்கள் தான், எங்களுக்கு தான் இருக்கும். என்ன இருந்தாலும் நாங்கள் இவருடைய பொருளாதார தடையை நாங்கள் நீக்கவே மாட்டோம்டா இவ்வளவு அழிவை ஏற்படுத்தி போட்டு இதே வார்த்தைகளை வந்து தான் மாறி மாறி சொல்லி சொல்லி கண்ட தொடர்ச்சியாக நடந்துருக்கு. காலம் ஒரு வார்த்தை பின்னர் ஒரு வார்த்தை சொல்லி அந்த இது வந்து வார்த்தை போர் நடந்துருக்கு. அந்த போருக்கு மேலால வார்த்தை போர் நடக்குது. என்ன
1: ஓ, இதுக்கெல்லாம் என்ன அரசியல் விளையாட்டு, சித்த விளையாட்டு நடக்குது.
0: அதான் அந்த பக்கம் அப்படி நடந்துருக்கு. இலங்கையில் ஐஎம் வந்து இன்றைக்கு ஐஎம்எஃப் 7 மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து கொடுக்கறதுக்கு எல்லாம் நேற்று எல்லாம் ஒப்பந்தம் அவர்களும் கையெழுத்திட்டு
1: இருக்காங்க.
0: 700 மில்லியன் அப்ப இதோடைய ஏற்கனவே அனுரகுமார் சொல்லி இருக்கிற எங்கள்கிட்ட 100 லட்சம் கோடி ரூபா இலங்கை ரூபா இருக்குது. அப்ப இப்ப இந்த இதோட வந்து இலங்கை பொருளாதாரம் கத்தின எதிர்கட்சிக்காரர் எல்லாரும் என்னத்தை தூக்கி வச்சிருக்க போன தெரியல என்ன.
1: அரசாங்கத்தை எப்படியும் உடைக்கு எல்லாம் இல்லாட்டி கிளைக்கு எல்லாம் உண்டு, ஏதோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அனுரா சொல்றது தானே, இது அங்கார பக்கம் சொல்றவை எல்லாம் வந்து மறியல் பயத்திலையும் போலீஸ் விசாரணைக்கு ஆண்டியும் இப்படி கத்தினம்ண்டு.
0: அது அது உண்மையும் உண்மையும் அதுதானே. இப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து எல்லாம்
1: 15 வருஷத்துக்கு தங்களோட அரசாங்கத்தை ஆட்டம் காண செய்யலாதான் அந்த அளவுக்கு வலிமையா இருக்கினே அவர் சொல்றாரு.
0: ஏன்னா மக்களுக்கும் வந்து அவர்கள் வந்து மானியங்கள் சொல்லி அந்த பக்கத்தாலும் உதவி செய்கின்றார்கள். இந்த ரித்வா புயலால் பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கும் நேற்றும் வந்து நிறைய பணங்கள் கொடுத்துக்கிறார்கள். குருநாகல் பக்கம் அந்த பக்கம்லாம் கொடுத்துருக்கிறார்கள். அப்போ மக்களை வந்து மக்களை திருப்திப்படுத்தினா சரிதானே. அரசியல்வாதிகளுடைய கதையை மக்கள் கேட்க மாட்டார்கள் அல்லவா. மக்களை மக்கள் அந்த இவரை நம்பித்தானே அவ்வளவு வாக்களை வள்ளி போட்டார்கள் என்ன.
1: மக்களுக்கு பரவாயில்லை. இரண்டைக்கு இப்ப ஊழல்கள் லஞ்சங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைவு கம்மியா இருக்காமன்ற மாதிரி.
0: அப்ப அதோட வந்து ஏற்றுமதி இறக்குமதிகளும் வந்து கொஞ்சம் இந்த சண்டை நடந்து ஓய்ஞ்சு சொல்லி சொன்னா அதுல வந்து பொருளாதாரத்துல ஓரளவுக்கு எல்லா நாடுகளுமே மீண்டு வந்து விடுமே என்ன.
1: சண்டை மீளக்கூடாதுக்காண்டுதானே சண்டையை நடக்குதாமன்ட்டு
0: பொருளாதாரத்தை மீளக்கூடாது சொல்லி ஒரு பக்கத்துல எவ்வளோ ஒரு பக்கம்
1: இரண்டைகளும் இப்ப வந்து நோமெல்லாம் வந்து இவர்களுக்கு அந்த விலையேற்றங்கள் வந்து மக்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்காம் விலையேற்றுறது. அப்ப அரசாங்கத்துக்கு பொதுவா எல்லா நாட்டு அரசாங்கத்துக்கும் அந்த விலையில கட்டுப்பாட்டுகளை வச்சிருக்கிறவங்க எல்லாம் இருக்கா. இப்படி ஒரு சண்டை நடந்தா அதை காட்டி விலைகளை ஏத்தெல்லாம் எல்லா விலைகளையும் ஏத்தக்கூடிய மாதிரி இருக்குன்றது காவண்டியே சண்டை பிடிக்கணும் மாதிரியும் ஒரு கதை அடிபடுது.
0: அதுக்கு 7 நாடுகள்ன்ற நிலைமை என்ன. இப்ப ஆப்கானிஸ்தான் எல்லாம் வந்து தண்ணிக்கு தண்ணியே இல்லாம கஷ்டப்படுகிறார்கள். குழந்தைகள் குஞ்சுகள் எல்லாம் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், வேலை இல்லாம கஷ்டப்படுகிறார்கள். அதே போல வந்து இப்ப ஆப்பிரிக்க நாடுகள்ல எத்தனை நாடுகள் வந்து மண்ணை தின்னுகிற நாடுகள் கூட இன்றைக்கு இருக்குது என்ன. அப்ப இவர்களுடைய வயிற்றுல அடிச்சு போட்டு இவர்கள் வந்து அதிகார வர்க்கம் வந்து இன்றைக்கு வந்து இப்படி ஒரு தேவை இல்லாத போரை கொண்டு வந்து திணிச்சு போட்டு பார்த்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறது வந்து மக்களுடைய எல்லாருடைய வயத்திலும் அடிக்கிற அடியா எல்லாம் இருக்குது.
1: போரை வந்து திணிச்சதே இருக்காண்டி என்ன மாதிரி தானே இப்ப கதைகள் அடிபட தொடங்கிட்டு.
0: ஆனா இனி வந்து பொருளாதாரத்துல மீண்டு வந்தால் கூட ஏறின விலையெல்லாம் அப்படியே தான் இருக்கு, உறங்க மாட்டுது என்ன.
1: அது எந்த காலத்திலையும் விலை ஏறிச்சுதான்டா இறங்குற மாதிரி இல்லையே.
0: இலங்கையை பொறுத்தவரை அப்படித்தான் எல்லாமே அந்த அந்த பொருளாதார பிரச்சனை வரைக்கும் ஏறினது. அதுக்கு பிறகு நாணயம் வலுவா வந்தது, அது டொலருடைய வறுமதி வீழ்ச்சி அடைந்தது. ஆனா சாப்பாடு கடையிலும் சரி போக்குவரத்துலையும் சரி எல்லா இடங்களிலும் ஏறின விலை அந்த இடத்துல நான் இருந்தது.
1: நாங்கள் வந்த காலத்துல வாழ்க்கைக்க 3 செலாட் வந்து 1 பிராங்க் வித்தாது, 4-5 தருவான் 1 பிராங்குக்கு.
0: அது மட்டும் இல்லை என்ன, 99 தம்பித்த வாழைப்பழம் 3 ரூபா விற்குது, 2 ரூபா 1 ரூபா தம்பித்த முட்டை 6 ரூபா விற்குது, 13 ரூபா விற்ற கோழிக்கால் வந்து 26 ரூபாய்க்கு போயிட்டுது. அப்ப இந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட போறார்கள் என்ன. இப்ப கஷ்டப்படுகிறார்கள், இப்பவே கஷ்டப்பட போறார்கள், கஷ்டப்படுக்கணும் தான் இருக்கின்றார்கள். வெளிநாடுகள்லயே எந்த வேண்டாம், அன்றாடம் வேலைக்கு போய் சம்பளம் எடுத்து வேலையும் போயணுமே, சம்பளம் கூலி சம்பளம் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுற குடும்பத்தை யோசிச்சு பார்த்தா இவ்வளவு கஷ்டமா இருக்கு என்ன. பாப்போம் பொறுத்திருந்து பாப்போம். அன்னைக்கு என்ன பாட்டுக்கு போவோம்?
1: அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பாட்டா போடுங்களேன்,
0: நல்ல ஒரு பழைய பாடல்கள் தாரம் கேளுங்க. இடம் சிறப்பித்தமைக்கு நன்றிகள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் விரும்பி கேட்ட பாடல் காற்றலை.

குறித்த பரலை விரும்பி வருந்துவர் அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் கனடா டொரண்டோவில் இருந்து இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உள்ளம் கலந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி கலைஞர் நேரம் 2:11. விடம் அடுத்த ஒரு பாடல் அன்புக்குரிய பாலன் லண்டன் இருந்து விரும்பி கேட்ட பாடல் காற்றலை வருகிறது. பாடல் கேட்போம்.

உலகளவில் விரும்பி கடந்தவர் அன்புக்குரிய ஈச்சமொட்டை பாலன் லண்டனில் இருந்து. அடுத்த பாடல் அன்புக்குரிய சசிகலா ரத்னபுரியில் இருந்து விரும்பி கேட்ட பாடல் காட்டலையில் சொல்லிவிடு வள்ளி நிலவே.

விரும்பு கடந்தவர் ரத்தினபுரியிலிருந்து அன்புக்குரிய சசிகலா. அடுத்த பாடல் எனது தெருவில் அன்புக்குரிய சகோதரர் பிரான்சிலிருந்து இணைந்து கொண்ட அன்புக்குரிய சகோதரர் டேனியலுக்காக நான் தருகின்ற பாடல் காட்டிலையில்

சொல்லி யாருக்காக மலர்கின்றாய்? நான் பருவத்தோட்டத்தில் ஒரு மலர், நான் பருவத்தோட்டத்தில் ஒரு மலர், உன்னோடு பாடிட வந்த புதுமலர், புதுமலர்.

ஒரு மலர், இவள் பருவத்தோட்டத்தில் ஒரு மலர், உன்னோடு பாடிட வந்த புதுமலர், புதுமலர்.

കോവിൽ കലശം പോ എൻ ദേവി ഹാ, ഇവൾ കൂന്തലിൽ ആടിടും മേനി കോവിൽ കല

0: ஒரு மலர், இவள் பருவத்தோட்டத்தில் ஒரு மலர், உன்னோடு பாடிட வந்த புதுமலர், புதுமலர், புதுமலர், புதுமலர்.
1: ஒரு பாடல் இசை இல்லாமலே பாடி முடித்த ஒரு இனிமையான பாடல். அந்த பாடல் என்ன தெரியுமில், அன்புக்குரிய சகோதரர் டேனியலுக்காக ஒலிபரப்பானது. நிறைவடைகிறது இன்றைய உள்ளங்க வந்த ராகங்கள் நிகழ்ச்சியிலே என சிறப்பித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பு உறவுகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, மீண்டும் நாளை உள்ளங்க வந்த ராகத்தில் நேர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய சரவணையூர் பிசு செல்வராஜா. வணக்கம் அன்புறவுகளே.

உணர்ந்தாள். தம்முடல் குளித்து கபனுடை தரித்து கணவரின் மார்பில் சரிந்தார். கண்ணீர் முத்துக்கள் கன்னத்தில் உருள கணவரை கனிவுடன் பார்த்து